0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சர்வன் மாதம் 22 நாள், பராபோ வருடம் ஆடி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

எந்த பொருளின் மீதான ஐயமும் நீங்கப்பெற்று அவற்றை மெய்யாக உணரும் உணர்வு வாய்க்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகில் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். குறள் எண் 353, அதிகாரம் மெய்யுணர்தல்.

0: எந்த பொருளின் மீதான ஐயமும் நீங்கப்பட்டு அவற்றை மெய்யாக உணரும் உணர்வு வாய்க்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகில் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். குறள் எண் 353 அதிகாரம் மெய்யுணர்தல்.
1: நாளொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை.

1269 கிலோகட்சில் இன்றைய தினம் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் விதை உறக்கமும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து திண்டுக்கல் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் பிரபாகரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் எம்கே மணிமேகலை அவர்கள். 7:00 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 நலமாய் வாழ சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரை தென்றல், 9 மணிக்கு அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் அர்ச்சனா பரத்வாஜ் மற்றும் ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோர் இணைப்பாட்டு, டாக்டர் பூர்ண வைத்தியநாதன் அவர்களுடைய வயலின், திருச்சேரை பி கௌசிக் அவர்களுடைய மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணன் அவர்களுடைய கஞ்சிரா. 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் என் விஜயலட்சுமி அவர்களுடைய வீணை இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசையாக வளம் வர காத்திருக்கிறது. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி, வீரமங்கை குயிலி உரை சித்திரம் வழங்குகிறார்கள். ஏது சுதந்திரம் கலந்துரையாடல், இதில் பங்கேற்பவர் இ வாசுகி மற்றும் புவனேஸ்வரி ஆகியோர். அமைப்பு உமா மீனா, படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கில செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பகல் ஒலிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் மாலை 5:27 குரலமுதம் 353 துவங்கும். 5:30 மதுரை தென்றலாக வளம் வருகிறது. 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள் அறுவடை நாள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முதலாவதாக மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். 2வதாக மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். படைப்பு நாகர்கோயில் வானொலி நிலையம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 நலமாய் மாலை ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவம், உடனடி நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் மணிகண்டன் அவர்கள். பகுதி 2 கேட்கலாம். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடகமலர் மகளே மகனே நாடகம் எழுதியவர் சேலம் சங்கீத் ரத்னம், அமைப்பு சிவமுருகையன் எஸ் ஜான்சன் மற்றும் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 10 மணிக்கு பாராளுமன்ற கேள்வி நேரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 காலை ஒலிபரப்பில் ஒலிபரப்பாகும். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள்.

0: இனி அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை

0: போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
0: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போடுறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு.
1: இனி தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: டெல்லியிலிருந்து Parliament has passed the National Cooperative Development Corporation Amendment Bill 2026. The bill allows the corporation to undertake its activities in industrial goods. The legislation also allows the state governments to extend funding from the corporation to any entity engaged in cooperative development. The Parliament has also passed the Kerala Alteration of Name Bill 2026. The bill seeks to change the name of the state of Kerala to Keralam in the first schedule of the constitution. Both

0: இந்த லாந்தர் விளக்கு 10 அடிக்கு கூட பாதை காட்டாதே என்று புலம்பினார் விவசாயி. புறப்பட்டு போங்கள், எல்லாம் புலப்படும் என்றார் ஞானி. அந்த விவசாயி நடக்கத் தொடங்கினார். பிறகுதான் 10 அடிக்கு 10 அடி வெளிச்சம் தந்த லாந்தர் 10 மைல் தூரத்திற்கும் வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கும் என்ற உண்மையை உணர்ந்தார். மிக பெரிய கட்டடம் ஒரு சிறிய செங்கல்லில்தான் தொடங்குகிறது. நாம் எதிர்கொள்ளப் போவது எதுவாகவும் இருக்கட்டும், மனத்தில் கலக்கமும் வேண்டாம், மயக்கமும் வேண்டாம். அரிய பிரச்சனைக்குரிய தீர்வு சிறிய அணுகுமுறையில்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை உற்று நோக்குங்கள். துணிச்சல், திட்டமிடல், விடாமுயற்சி, கடின உழைப்பு, இறைபக்தி முதலிய படிகளில்தான் அவர்கள் ஏறி ஏற்றம் கண்டிருப்பார்கள். அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்டு போகவில்லை. பல ஆண்டுகள் முயற்சிக்கு பிறகு அரசர் ஒருவர் கொடுத்த கப்பலில் புறப்பட்டார். மேற்கே நிலப்பரப்பு ஒன்று உண்டு என்ற உள்ளுணர்வு கொலம்பஸை உந்தி தள்ளியது. தமது சகாக்களுடன் மேற்கு நோக்கி கடற்பயணம் மேற்கொண்டார். துணிச்சலான அவருடைய முயற்சியால் பல தடைகளை தாண்டினார். கடைசியில் உணவு கையிருப்பும் தீர்ந்தது. ஊரில் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம், எங்களை கூட்டி வந்து நடுக்கடலில் தள்ளிவிட்டீரே என்று எல்லாரும் கொலம்பஸை திட்டி தீர்த்தனர். இருந்தாலும் துணிவே துணை என்றிருந்தார் கொலம்பஸ். மறுநாள் காலை விடிந்தபோது நீர்க்காகங்கள் சில பறப்பதை பார்த்தார். சற்று நேர பயணத்திற்கு பின் தொலைவில் மரங்கள் நிறைந்த ஒரு நிலப்பரப்பு தென்பட்டது. அது ஒரு தீவு என்றுதான் கொலம்பஸ் முதலில் நினைத்தார். இறங்கி நடந்தபோது அங்கே வாழ்பவர்கள் செவ்விந்தியர்கள் என அறிந்தார். துணிச்சலும் அபாயத்தை எதிர்கொள்ளும் ஆற்றலும் விடாமுயற்சியும் இல்லாமல் இருந்திருந்தால் கொலம்பஸ் உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்க முடியாது. சாதகங்களை பாதகங்களாக ஆக்குபவர்கள் சாதாரண மனிதர்கள், பாதகங்களை சாதகங்களாக மாற்றுபவர்கள் துணிச்சல்காரர்கள், உலக வரலாற்றில் உலா வருபவர்கள். அழகான பூந்தோட்டத்தில் பட்டுப்பூச்சி கூடு ஒன்று இருந்தது. அந்த கூட்டில் சிறு துவாரம். கூட்டின் உள்ளே இருந்த புழு வெளியே வர தன் துணிச்சலை காட்டியது. கூட்டை விட்டு வெளியேறி அழகான வண்ணத்து பூச்சியாக உருமாறி சிறகடித்து பறந்தது. பட்டாம்பூச்சி தன் உடலை வருத்தித்தான் பூச்சிக்கூட்டிலிருந்து வெளிவர வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. துணிச்சலுடன் கூட்டை விட்டு பட்டாம்பூச்சி வெளியேறியதால் அதன் உடல் பகுதியில் இருக்கும் திரவங்கள் இறக்கைகளில் பாய்கின்றன. இதனால் சிறகுகள் விரிகின்றன, பறக்கும் வலிமையை பெறுகின்றன. வேதனைகளை அனுபவித்தால்தான் புழு வடிவத்தில் இருந்து பட்டாம்பூச்சியாக மாற முடியும், கூட்டில் இருந்து சிறகடித்து ஆனந்தமாக பறக்க முடியும். துணிச்சல் இருந்தால்தான் வாழ்வில் வெற்றி பாய்ச்சல் இருக்கும். எண்ணி துணிக கருமம் என்ற வள்ளுவத்தை எப்போதும் நினைவில் கொண்டால் என்றும் வெற்றிதான், எப்போதும் மகிழ்ச்சிதான்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்கவிருக்கிறோம். முதலாவதாக நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களது குரலில் இதோ பாடல் காற்றலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலையில் பக்தி பாடல்களுடன். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பக்தி பாடல் எஸ் சரளா குழுவினர் பாடிய பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பக்தி பாடல் ஹேமா ஜான் குரலில்

0: இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள். அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயி

0: கைகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நுண் கீரைகள் வளர்ப்பு பற்றிய இலவச பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்து கொண்டவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, வாழையில் சமச்சீராக உரமிடுவது அதிகமான விளைச்சலுக்கும் தரத்திற்கும் நோய் எதிர்ப்பு திறனுக்கும் மிக முக்கியமானதாகும். மிக குறைவான விவசாயிகளே நுண்ணூட்டச்சத்தினை தங்கள் தோட்டங்களில் இடுகிறார்கள். நிலங்களில் குறைவான அளவில் அங்கக சத்துக்கள் இருப்பது, அதிக அளவிற்கு ரசாயன உரங்களை பயன்படுத்துவது, உயர் விளைச்சல் ரகங்களை பயிரிடுவது போன்ற காரணங்களால் தற்போது நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாடுகள் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. மண் வளம் பாதிக்கப்படுவது, போதிய வேர் வளர்ச்சியின்மை, பாஸ்பரஸ் உரங்களை அதிகமாக பயன்படுத்துவது போன்ற காரணங்களால் நுண்ணூட்ட சத்தை மண்ணில் இட்டு நிவர்த்தி செய்வது கடினமானதாகும். மண்ணில் இடப்பட்ட நுண்ணூட்ட சத்தில் 3 முதல் 5% மட்டுமே பயிர்களால் கிரகிக்கப்படும். எனவே விளைச்சல் மற்றும் தரத்தை அதிகப்படுத்துவதற்காக நுண்ணூட்ட சத்துக்களை இலை வழி தெளித்தல் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்தில் மிக முக்கியமான அங்கமாகும். சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் உருவாக்கப்பட்ட வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷல் பயன்படுத்துவதால் வாழை நுண்ணூட்ட சத்து குறைபாடு நீக்கப்படுகின்றது, உரத்தின் அளவு குறைக்கப்படுகின்றது, பயிரின் வளர்ச்சி துரிதப்படுத்தப்படுகின்றது, நல்ல தரமான பெரிய வாழை குலைகள் கிடைக்கின்றன. அன்பார்ந்த விவசாயிகளே, மிளகாய் மற்றும் தக்காளி பயிர்களில் வறட்சியால் பூக்கள் உதிர்வதை இயற்கை முறையில் தடுக்கலாம். வறட்சி மற்றும் அதிக வெப்பம் போன்ற காரணங்களால் பூக்கள் உதிர்கின்றன. இவற்றை தடுக்க இயற்கை இலை தெளிப்புகளை பயன்படுத்தலாம். 10 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் தேங்காய் தண்ணீர் அல்லது இளநீர் மற்றும் 1 லிட்டர் புளித்த மோர் கலந்து இலை தெளிப்பாக பயன்படுத்தலாம். முட்டை மற்றும் எலுமிச்சை கரைசலை 50 முதல் 100 மில்லி எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் கரைத்து இலை தெளிப்பாக பயன்படுத்தலாம். இதனால் பூக்கள் பிஞ்சாக மாறும், பூ உதிர்வு கட்டுப்படும். வறட்சி மற்றும் வெப்ப அழுத்த எதிர்ப்பை கட்டுப்படுத்த செடிகள் வாடுவதை தடுக்க கடல் பாசி சாறு 30 முதல் 40 மில்லி எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் கரைத்து இலை தெளிப்பாக ஊற்றலாம். மண் ஈரப்பதம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மையை மேம்படுத்த மூடு பொருட்களை 3 முதல் 4 அங்குலத்திற்கு பயன்படுத்த வேண்டும். இதனால் சூரிய ஒளி நேரடியாக படுவது தடுக்கப்படும். ஈரப்பதம் 2 முதல் 3 மடங்கு வரை தக்க வைக்கப்படும். மண்ணின் வெப்பம் குறையும். ஊட்டச்சத்து மேலாண்மையில் போரான் சத்து அளிப்பதன் மூலம் பூக்களின் மகரந்த சேர்க்கை அதிகமாகும். கால்சியம் சத்து சேர்ப்பதால் பூக்கள் கருகாமல் காய்பிடிப்பு ஏற்படும். மண்புழு உர கரைசல் அல்லது மரச்சாம்பல் ஊற வைத்த நீரை வேர் வழியாக ஊற்றுவதால் போரான் மற்றும் கால்சியம் தாவரங்களுக்கு சேரும். நீர் மேலாண்மையில் நாம் கவனிக்க வேண்டியவை: நீரை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க வேண்டும். அதிகாலை 6 மணி முதல் 8 மணி வரை நீர் பாய்ச்சுவது நல்லது. நண்பகல் நீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் வேர் பகுதி சூடு ஏற்பட்டு பூக்கள் உதிரும் வாய்ப்பு அதிகமாகும். பூக்கும் தருணத்தில் 10 முதல் 12 நாட்கள் இடைவெளியில் கரைசல்களை மாற்றி மாற்றி தெளித்து பூக்கும் தருணத்தில் 10 முதல் 12 நாட்கள் இடைவெளியில் இந்த கரைசல்களை மாற்றி மாற்றி தெளித்து வர நல்ல பலன் கிடைக்கும். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் விதை உறக்கமும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து திண்டுக்கல் விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் பி பிரபாகரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: விதை உறக்கம் என்பது விதை முளைப்பதற்கு சாதகமான சூழ்நிலை இருந்தும் விதைகள் முளைத்தலில் தாமதம் ஏற்படுதல் ஆகும். பொதுவாக விதையினுடைய ஓய்வு நிலையே அதன் விதை உறக்கம் என்கிறோம். விதை உறக்கம் பொதுவாக 2 வகைப்படும். 1, முதல் நிலை விதை உறக்கம். 2, 2 நிலை விதை உறக்கம். செடியில் விதை முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே முன்பே விதை உறக்கம் தூண்டப்படும் நிகழ்வு முதல் நிலை விதை உறக்கம் எனப்படும். இது பொதுவாக இரண்டு காரணிகளால் தூண்டப்படுகிறது. வெளிப்புற

0: மற்றொன்று உட்புற காரணி. வெளிப்புற காரணி என்பது விதையின் கடினமான உரை காரணமாக விதை உறக்கம் தூண்டப்படும் நிகழ்வு ஆகும். உதாரணமாக பயறு வகை பயிரான உளுந்தில் கடின விதை உரை காரணமாக நீர் உறிஞ்சுதலில் காலதாமதம் ஏற்பட்டு விதை உறக்கம் தாமதப்படுத்துகிறது. இதனால் முளைப்பு திறன் தாமதமாகிறது. இரண்டாவது உட்புற விதை காரணி. இது விதையின் கரு நன்கு முதிர்ச்சி அடையாத காரணத்தாலோ அல்லது விதைகளில் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடு தடைபடுவதால் விதை உறக்கம் தாமதப்படுத்துதல் ஆகும். பொதுவாக எத்திலீன், அப்சிசிக் அமிலம் போன்றவை இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உதாரணமாக கொத்தமல்லி விதையில் உள்ள கௌமாரின் அமிலம் அதில் விதை உறக்கத்தை தூண்டுகிறது. ஹைட்ரோசயனிக் அமிலம், இதன் மூலம் விதை உறக்கம் சூரியகாந்தி விதையில் தூண்டப்படுகிறது. அடுத்ததாக நெல் மற்றும் பருத்தி விதைகளில் அப்சிசிக் அமிலம் உருவாவதால் விதை உறக்கம் தூண்டப்படுகிறது. இதுவே முதல் நிலை விதை உறக்கம் ஆகும். விதைகளுக்கு போதிய அளவு ஈரப்பதம், ஒளிச்செறிவு, வெப்பநிலை மற்றும் ஆக்சிஜன் கிடைக்காத காரணங்களால் விதை உறக்கம் தூண்டப்படுவது இரண்டாம் நிலை விதை உறக்கம் எனப்படுகிறது. ஈரப்பதம் என்று சொல்லக்கூடிய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 90% விதை முளைத்தற்கு அவசியமாகும். அதே போன்று ஒளிச்செறிவு என்பது 750 to 1250 லக்ஸ் ஒளிச்செறிவு இருக்க வேண்டும். தட்பவெப்பநிலை 25 degrees Celsius பிளஸ் ஆர் மைனஸ் 2 degrees Celsius, அதாவது 23 degrees Celsius to 27 degrees Celsius வரைக்கும் இருக்கிறது. இந்த விதை முளைத்தலுக்கு வந்துட்டு உகந்த வெப்பநிலையாக கருதப்படுகிறது. இந்த தட்பவெப்பநிலையிலோ அல்லது ஒளிச்செறிவிலோ அல்லது வந்துட்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்று சொல்லக்கூடிய ஈரப்பதத்திலோ, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், இவற்றில் வந்துட்டு வேறுபாடு காரணமாக விதைகளினுடைய முளைத்தலில் வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படுகிறது. இவை சரியான அளவு இருந்தால் விதை உறக்கம் வந்துட்டு ஏற்படுவது கிடையாது. வேறுபாடு ஏற்படும் பொழுது அதற்கு ஏற்றாற்போல் விதை உறக்கம் தூண்டப்படுவது இரண்டாம் நிலை விதை உறக்கம் என்று அழைக்கிறோம். நன்கு முதிர்ச்சி பெற்ற விதைகளை விதைத்தலுக்கு பயன்படுத்துதல் வேண்டும். இதன் மூலம் விதை உறக்கத்தை தடுக்கலாம். அடுத்ததாக அறுவடைக்கு பின்பு உடனடியாக விதைகளை பயன்படுத்தாமல் சிறிது காலம் சேமித்து வைத்த பின்பு பயன்படுத்துவதால் விதை உறக்கம் தடுத்து முளைப்பு திறனை அதிகரிக்கலாம். அறுவடை செய்த பின்பு உடனே விதைக்காமல், அதாவது குறைந்தபட்சம் வந்துட்டு 1 மாத காலம் வந்துட்டு வைத்து அதற்கு பின்பு விதைக்கும் பொழுது விதை உறக்கம் தடுக்கப்படுகிறது. பாகல் போன்ற விதைகளில் கடின விதை உறையின் காரணமாக விதை உறக்கம் வந்துட்டு ஏற்படுகிறது. இதனை தடுப்பதற்காக வந்துட்டு ஸ்கார்பிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதாவது 2:1 என்ற விகிதத்தில் மணலுடன் விதையை சேர்த்து 5 to 10 நிமிடங்கள் உரசுவதன் மூலம் விதையின் உரை மென்மையாகி முளைப்பு திறன் தூண்டப்படுகிறது. அடுத்ததாக பருத்தியில் வந்து விதை உறக்கத்தை தடுத்து முளைப்பு திறனை தூண்டுவதற்கு எத்தரல் போன்ற வளர்ச்சி ஊக்கிகளை வந்து பயன்படுத்தலாம். அடுத்ததாக பருவத்திற்கு ஏற்றாற்போல் பயிர்களை தேர்வு செய்து விதைக்கும் பொழுது விதை உறக்கம் வந்து களையப்பட்டு முளைப்பு திறன் வந்து தூண்டப்படுகிறது. இதுதான் வந்துட்டு விதை உறக்கத்தை தடுப்பதற்கான சில முக்கிய வழிமுறைகள் ஆகும். இதை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக விதை உறக்கத்தை வந்துட்டு தடுத்து நிறுத்த முடியும். ஆகவே நம்ம விவசாயிகளுக்கு நம்ம கேட்டுக்கிறது என்னன்னா, விதையினுடைய தரத்தினை அறிந்து விதைப்பதன் மூலம் வந்துட்டு முளைப்பு திறனை அதிகரித்து அதிக வருமானம் ஈட்டலாம்.
1: இதுவரை விதை உறக்கமும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து திண்டுக்கல் விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் பி. பிரபாகரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: மீண்டும் நாளை காலை 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி தொடரும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு காலை 6:45 மாநில செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுயஉதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாநிலத்தில் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கரூர் திண்டுக்கல் மற்றும் திருச்சி கரூர் இடையே இரட்டை ரயில் பாதை திட்டங்களுக்கான ஆய்வுகள் நிறைவு பெற்று திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈரோடு கரூர் இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு அண்மையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், காட்பாடி வேலூர் விழுப்புரம் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கான கள ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரக்கோணம் காட்பாடி ஈரோடு இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைப்பதற்கான இறுதி ஆய்வுகள் நிறைவடைந்து திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்களின் மூலம் 7659 வீடுகள் அல்லது மனைகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இம்மாதம் 21ஆம் தேதி முதல் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனைக்கு தயாராக உள்ள 854 வணிகக் கடைகளுக்கு மின் ஏலத்திற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி முதல் பதிவேற்றம் செய்யலாம் என்றும் மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடன் பெற்று சிறுதானியங்கள், உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருவதாக தேனியைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என்னோட பேர் வந்து வெங்கடேஷ் பொன்ராஜ். நான் வந்து சுக்காங்கல்பட்டி தேனி மாவட்டம் கேவிகேல ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கீமை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அவங்க கைடன்ஸில் எனக்கு வந்து பிஎம்இஜிபி லோனை பற்றி தெரிய வந்தது. அப்ளை பண்ணேன் லோனுக்கு. ஸோ எனக்கு வந்து 10 லட்சம் ரூபா லோன் வந்து சாங்க்ஷன் ஆச்சு. சிறுதானியங்கள் வச்சுட்டு ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், மால்ட்ஸு, ஹெல்தி லட்டுஸு, நம்ம வீட்டு முறைப்படி சுத்தமான ஆரோக்கியமாக நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் தொழில் தொடங்குறதுக்கு பிஎம்இஜிபி, பிஎம்எஃப்எம்இ போன்ற அந்த லோன் எல்லாமே வந்துட்டு எங்களை மாதிரி

0: புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு. ஸோ இதன் மூலம் நாங்களும் சரி இங்க கிராமப்புற மக்கள் அவங்களுக்கும் சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுது.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்புறம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவின் ஏழாம் நாளான நேற்று ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண குளத்தில் காட்சியளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் 108 வைணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரம் நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் ஆடிப்பூர திருவிழா புகழ்பெற்றதாகும். கடந்த 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவின் ஒவ்வொரு நாள் இரவும் ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் விழாவின் 7ஆம் திருநாளான நேற்றிரவு ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாடவீதியில் வழியாக கிருஷ்ணன் கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் இரவு நேரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் இருக்க அவளது மடியில் ரங்கமன்னார் சயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை காலை 8:45 மணிக்கு நடைபெறவுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தாக்கமலக்கண்ணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் நோவோரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் நோய் தொற்றால் இதுவரை 2000 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு முகாமை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. CBSE 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 316 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திருமதி சரண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டம் நாயக்கனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 112 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னையில் வெள்ளிவாக்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95 வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி, தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: நிலையத்தில் நேரம் 6:55.
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் M.K. மணிமேகலை அவர்கள்.
5: இயற்கை சமநிலையில் மாறுபாடு எழும்போது அது அங்கு வாழும் உயிரினங்களையும் பாதிக்கின்றது. கடல் சார் சூழலில் வாழும் உயிரினங்களில் மிகப்பெரிய உணவு வலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த உணவு வலையில் எங்கேனும் ஒரு இணைப்பு துண்டிக்கப்படும் போது ஒட்டுமொத்த உயிரினங்களையும் பெரிதளவில் பாதிப்பை அது ஏற்படுத்துகின்றது. அச்சூழலில் சில உயிரினங்கள் உணவின்றி உயிர் வாழ்வதற்கே இயலாத நிலையில் எண்ணிக்கையில் படிப்படியாக குறையத் தொடங்குகின்றன. சில

0: நேரங்களில் அந்த இனமே அழிந்து போகும் அபாய நிலையும் ஏற்படுகிறது. அழிந்து வரும் உயிரினங்களின் பட்டியலில் இன்று நாம் ஒரு கடல் வாழ் உயிரினத்தை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். கடற்பசு உலகில் வாழும் அரிய கடல் வாழ் பாலூட்டிகளில் இதுவும் ஒன்று. இதன் அறிவியல் பெயர் டுகாங் டியூகான். இது சைரேனியா என்ற வரிசையை சேர்ந்தது. கடல் புல்லை சீ கிராஸ் மட்டுமே உணவாக உட்கொள்வதால் இதனை கடலின் பசு என்று அழைக்கின்றனர். கடற்பசு இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலின் வெப்பமண்டல கடலோர பகுதிகளில் காணப்படுகிறது. குறிப்பா நம்ம நாட்டில் மன்னார் வளைகுடா, பாக் வளைகுடா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கட்ச் வளைகுடா போன்ற கடற்பகுதியில் இது காணப்படுகின்றது. அதுவும் மன்னார் வளைகுடா பகுதியில் கடற்பசுக்கள் அதிகமாக காணப்படுவதற்கு என்ன காரணம்? இங்கே பரந்த கடற்புல் படுகைகள் இருக்கு. ஆழம் குறைந்த அமைதியான கடல் நீர், உணவு மற்றும் இனப்பெருக்கத்திற்கு ஏற்ற சூழல் இருப்பதால் அவை அதிகம் காணப்படுகின்றது. இதோட உடல் நீளம் 2.5 முதல் 3 மீட்டர் வரை இருக்கும். எடை சுமார் 250 முதல் 450 கிலோகிராம் வரை உள்ளது. தோல் சாம்பல் அல்லது பழுப்பு கலந்த சாம்பல் நிறமாக இருக்கும். உடல் உருளை வடிவமாக இருக்கும். முன் கால்கள் வந்து துடுப்புகளாக மாறி இருக்கு. வால் டால்ஃபின் அல்லது திமிங்கலத்தை போல அகலமாக இருக்கும். ஆண் கடற்பசுக்களுக்கு சிறிய தந்தங்கள் இருக்கும். கடற்பசு முழுமையாக ஒரு தாவர உண்ணிதான். கடற்புல் தான் இதோட முக்கிய உணவு. ஒரு நாளையில் பல கிலோகிராம் கடற்பொருட்களை மேய்கிறது. பாலுட்டிங்கிறதால குட்டியை ஈன்றெடுக்கும். பொதுவாக ஒரு குட்டியை மட்டுமே ஈனும். கர்ப்ப காலம் சுமார் 13 முதல் 15 மாதங்கள். குட்டி 1 முதல் 2 ஆண்டுகள் வரை தாய்ப்பால் குடிக்கும். ஒரு குட்டியை ஈன்ற பிறகு நீண்ட இடைவேளைக்கு பிறகே மீண்டும் இனப்பெருக்கம் செய்கிறதால எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்காது. சுற்றுச்சூழலில் கடற்பசு எப்படி முக்கியத்துவம் பெறுது? கடற்புல் வளர்ச்சியை சமநிலைப்படுத்துது. கடல் உயிரினங்களின் வாழிடத்தை பாதுகாக்க உதவுது. கடல் சூழலின் ஆரோக்கியத்தை காட்டும் குறியீட்டு உயிரினமாக இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ் கருதப்படுது. கடற்பசு எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் தான் என்னென்ன? கடற்புல் அழிவு, மீன்பிடி வலைகளில் சிக்கி உயிரிழப்பு, படகுகள் மோதுதல், கடல் மாசுபாடு, சட்டவிரோத வேட்டை, காலநிலை மாற்றம். இந்த இனத்தை பாதுகாக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் எவை? மன்னார் வளைகுடா பகுதியில் கடல்சார் உயிரினங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. கடற்புல் படுகைகள் பாதுகாக்கப்படுகின்றன. மீனவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. கடற்பசு பாதுகாப்பிற்காக இந்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மன்னார் வளைகுடா கடல்சார் உயிர் பல்வகை பாதுகாப்பில் மிக முக்கிய பகுதியாக விளங்குகிறது. மன்னார் வளைகுடா பகுதியில் கடற்புல் படுகைகள் மற்றும் கடல்சார் சூழல் அமைப்பின் நீடித்த நிலைத்தன்மைக்கும் கடற்பசுவின் பாதுகாப்பு அத்தியாவசியமானதாகும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

நேரம் காலை 7 மணி. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்கிறது என் ஆசை மச்சான் திரைப்படத்திற்காக.

0: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
1: ஆஹா வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
0: ஆமா புது மொபைல் ஜீன்ஸ் ஜாக்கெட்.
1: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
0: இன்ஸ்டன்ட் லோன் கிடைக்கும்.
1: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
0: ஆனா அக்கா
1: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி கொடுக்காம நழுவ முடியாது.
0: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: ஏழு மணி ஆறு நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒழிக்கிறது செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து.

0: நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. மீண்டும் மதுரத்தென்றல் கேட்கலாம் காலை 7:35. இனி தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இச்சட்ட திருத்த மசோதாவை முன்மொழிந்தார். நாட்டின் சுரங்கத்துறையை மேலும் பயனுள்ளதாகவும் முதலீட்டுக்கு உகந்ததாகவும் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் மாற்றுவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. முன்னதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட இம்மசோதாவிற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இம்மசோதா மூலம் அரசியல் சாசனத்தின் முதலாவது பட்டியலில் கேரளா என்ற பெயருக்கு

0: மாற்றாக கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. இம்மசோதா குறித்து விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து கேரள சட்டப்பேரவையில் 2024 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மலையாளத்தில் அம்மாநிலத்தின் பெயர் கேரளம் என்றும், ஆனால் அரசியல் சாசனத்தில் கேரளா என்று இடம்பெற்றுள்ளதால் இந்த பெயர் மாற்றம் குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவு சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். தேசிய கல்வி உதவி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டு முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பது குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வித்துறை உயரதிகாரிகளுடன் விவாதித்தார். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவி குழுக்களுக்கு தேசிய பழங்குடியின நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்தை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இருவரும் விவாதித்தனர். இருநாட்டு கடற்படை இடையே பயிற்சி பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள், திறன் மேம்பாட்டு முயற்சிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் கடற்படை தெரிவித்துள்ளது. மொரீஷியஸ் காவல்துறை மற்றும் கடலோர காவல்படைக்கு இந்திய கடற்படையின் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்று அட்மிரல் சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரிடம் உறுதியளித்ததாகவும் கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கடற்படை மற்றும் விமானப்படையின் இசை நிகழ்ச்சி கேரளாவில் இன்று நடைபெறுகிறது. திருவனந்தபுரம், கண்ணூர், கொச்சி ஆகிய இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இசை மூலம் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு இது நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த இசை நிகழ்ச்சிகள் இன்று மாலை 6 மணிக்கு தொடங்கும் என்று அவர் மேலும் கூறுகிறார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். இப்பிரச்சாரம் அக்டோபர் 12வது தேதி வரை நடைபெறவுள்ளது. நாட்டின் பாதுகாப்பான 15 மாவட்டங்கள் பட்டியலில் ஹரியானாவின் குருக்ஷேத்ரா மற்றும் கைத்தல் மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார்.

0: எச்ஐவி தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையை உரிய விழிப்புணர்வு, சரியான தகவல் ஆகியவற்றின் மூலம் மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்று ஹரியானா முதலமைச்சர் கூறினார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுகிறது. மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் ஒன் செயலியில் 4,76,00,000 அதிகமான பதிவிறக்கங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இதுகுறித்து பலூச்சிஸ்தான் குடியரசு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் ராணுவமும் விமானப்படையும் இணைந்து சூரப் மாவட்டத்தின் குத்தர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குண்டு வீசியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்புகளும் பொதுமக்களின் சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிவாரண மற்றும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள மக்களும் அதிகாரிகளும் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து பலூச்சிஸ்தான் மக்களின் உயிர்களையும் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்க சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்று பலூச்சிஸ்தான் குடியரசு குழு கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடகா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத், கேரளம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் பொலிவியாவின் ஏரியாஸ் ஜெபாலிஸ் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. உலக அலைச்சறுக்கு போட்டி தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ. சைனஸ் நோய் பிரச்சனைகளுக்கான தகவல் தருகின்றார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். சளி வேறு, சைனஸ் வேறு அப்படின்னு பிரிச்சிடலாமா?
3: சளியும் இதுல வேறுபடும். அதாவது சளி நம்ம சொல்றது நார்மலா ஜலதோஷம் சொல்றோம் இல்லைங்களா? சோ இப்போ இதை நம்ம மூணு தான் பிரிக்கலாம். ஜலதோஷம், அலர்ஜி கிரைனைட்டிஸ். அலர்ஜி கிரைனைட்டிஸ் தமிழ் பதம் பார்த்தோம்னா நாசி அலர்ஜின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து மூக்கு மட்டும்தான் சார்ந்ததா இருக்கும். சோ ஜலதோஷம், நாசி அலர்ஜி, அது போக சைனசைட்டிஸ் அப்படின்னு மூணு பிரிச்சுக்கும். இந்த ஜலதோஷம் இல்ல காமன் கோல்டு இங்கிலீஷ் பதத்துல சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி. இது வந்து ஒரு காமனா சொல்லணும்னா ஃப்ளூன்னு சொல்லுவாங்க மருத்துவத்துறையில. இது வந்துட்டு என்ன அப்படின்னா, மெயினா வந்துருச்சுன்னா இதே சேம் சிம்டம் இருக்கும், ஒரே மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்கும். தும்மல் வரும், மூக்கடப்பு இருக்கும். மெயினா வந்து தொண்டையில வந்துட்டு ஒரு மத அசௌகரியம் இருக்கும், கரகரண்டு இருக்கிறதோ இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி வலி இருக்கிறதோ இதெல்லாம் இருக்கும். இது கூட சேர்த்து இதுல என்ன இருக்கும்னா, மெயினா ஃபீவர் இருக்கும், காய்ச்சல் வந்துடும். இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2-3 டேஸ்லயே வந்துட்டு, ஒரு 2-3 நாட்கள்லயே வந்துட்டு காய்ச்சல் வந்துடும், உடல் வலி பயங்கரமா இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ஜலதோஷத்தினுடைய அறிகுறிகள். இதுக்கு வந்துட்டு நம்ம மருத்துவ முறைங்கிறது வேறு.

0: அதே வந்துட்டு இந்த அலர்ஜி கிரைனைட்டிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு அலர்ஜன், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு தூசியிலையோ இல்லை உங்களுக்கு ஒவ்வாமை இருக்கக்கூடிய உணவோ இல்லை வந்துட்டு ஒரு நறுமணம் பர்ஃப்யூமோ, அது போக வந்துட்டு குளிர்ந்த காத்தோ இல்லை குளிர்ந்த உணவுகளோ இல்லை நம்ம குளிர்ந்த இடங்கள் குளிர்ந்த இடங்களுக்கு நம்ம போகிறதுனால ஏற்படக்கூடியதோ இதன் இருந்தால் மட்டுமே வரக்கூடியது. இதில் இல்லை அப்படின்னோம்னா இந்த தொந்தரவே நமக்கு இருக்காது. இதில் வந்துட்டு நமக்கு பெருசாக ஃபீவர் இருக்காது, காய்ச்சல் இருக்காது, ஆனால் காய்ச்சலுடைய அறிகுறிகள் இருக்கிற மாதிரியான ஒரு அசௌகரியம் இருக்கும். அதுக்கும் இதுக்குமான மெயின் வேறுபாடாக நம்ம பார்க்கறது வந்து அதுக்கான மருத்துவமுறைங்கிறது வேறு, இதுக்கான மருத்துவமுறைங்கிறது வேறு. நிறைய நிலைகளில் வந்துட்டு இதுக்கு மருந்துகள் உட்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை காமன் கோல்டை பொறுத்த வரைக்கும், ஜலதோஷத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த அலர்ஜி சார்ந்த நாசி அலர்ஜிக்கு கட்டாயம் வந்து நம்ம எடுத்துக்க தான் செய்யணும். ஸோ இது இந்த ஜலதோஷமும் இந்த நாசி அலர்ஜியும் நாள்பட்டதாக போகும்போது தான் அது சைனஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியம், மக்கள் வந்து இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு சாதாரண ஜலதோஷம் தானா இல்லை நமக்கு ஒரு நாசி அலர்ஜி சார்ந்த அலர்ஜி தொந்தரவுகளா இல்லை வந்து இது சைனஸா அப்படிங்கிறத அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உரிய மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
1: இப்போ சைனஸ் அப்படிங்கறது டாக்டர் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அது வந்து விட்டுட்டே போயிட்டாங்கன்னா அது ஒரு நாள்பட்ட நோயா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா?
0: கட்டாயம் சைனஸ் சார்ந்து நம்ம யோசிக்கும் போது ஆரம்பத்துல வந்துட்டு இந்த ஒரு நாசி அலர்ஜின்னு ஆரம்பிக்கிறது ஆரம்ப நிலைகளிலே ஒரு ஆரம்பிச்சு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலயே பாக்குறாங்க போது அவங்களுடைய பின்னாட்கள்ல அது சைனஸா மாறாம இருக்கிறத வந்து நம்ம தவிர்க்க முடியும். அதுவே வந்துட்டு அவங்க விட்டுட்டாங்க ரொம்ப நாள்பட்டதா ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அது அவங்களுக்கு கிரானிக்கா நாள்பட்ட சைனஸா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரம்ப நிலைகள்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிச்சு ஒரு ஒரு மாத காலங்குள்ளதான் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது சாதாரண நிலை தான், அதுக்கு நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் சிகிச்சை எடுத்துக்க அவசியம் இருக்காது, குறிப்பிட்ட காலகட்டம் தான். அடுத்து நம்ம அதை கண்டுக்காம விட்டுட்டோம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஏன்னா அதிகபட்சம் இந்த சைனஸ் தும்மலுக்காக வந்துட்டு யாரும் ட்ரீட்மெண்ட் போகிறதில்ல. ஆரம்ப நிலைகளில் வந்துட்டு அதை கண்டுக்காமல் உதாசீனம் தான் படுத்துறாங்க ஏன்னா அதுவும் வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் அதுவே சரியாயிரும். பட் இது தொடர்ச்சியாக அவங்களுடைய தினசரியை எப்போ எஃபெக்ட் பண்ணுதோ அப்போ தான் வந்துட்டு அவங்க மருத்துவரை அணுகிறாங்க. அவங்களுக்கு ஆரம்ப நிலையில தொந்தரவுகள் இருக்கும்போதே வந்து மருத்துவரை அணுகிறது சிறந்தது.
1: சைனஸ் நோய்க்கான தீர்வுகள் குறித்து தகவல் வழங்கினார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ. தேவா அவர்கள்.

0: நேரம் காலை 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒருத்தரை பார்த்து உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டயே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க, கடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க. நம்ம மனசு இருக்க அது எப்படின்னா, நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. உங்களால் நண்பர்களை மறந்துட முடியும், ஆனால் எதிரிகளை மறந்துட முடியாது. இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான். அழகான தருணங்களை வந்து நாம் ஏன் மறந்துடுறோம்? இது இயற்கை. ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறதில்ல, அதில் இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது. தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது. ஒரு தெளிந்த சிந்தனையுடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும். அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும். அது ரொம்ப அபூர்வம். மனசில் உள்ள ஒரு சிறிய அமைப்பை வந்து மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷோ. ஒரு யூத கோவில் இருந்து தான், அது யூதர்களின் மடமாகவும் இருந்தது. அங்கே ஒரு தலைமை குரு, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம். ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் ரெண்டு இளம் யூதர்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் 1 மணி

0: நேரம் மாலையில் ஒரு மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும், பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த ரெண்டு பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. ஆனால் கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது, அது கடுமையான குற்றம். சரி, நாம் தோட்டத்தில் இருக்கிறப்போவாவது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க ரெண்டு பேருக்குமே. இருந்தாலும் பயம், இப்படி கேட்டால் மத குரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த கோவிலிருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தான். வந்தவன் நேராக தோட்டத்து பக்கம் போனான். அங்கே இன்னொருத்தன் ஆனந்தமாக புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து தான் இவனுக்கு அதிர்ச்சி. அட கடவுளே, என்ன இது, நீ கேட்காமலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா. இல்லை இல்லை, நான் கேட்டுட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன்னா அவன். அப்படியா, என்ன மனுஷன் இவர், நானும் தான் கேட்டேன், என்ன கண்ணாபுண்ணானு திட்டிவிட்டார். இது என்ன, கோவிலா இல்லை நரகமா? உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டார். அது சரி, உன்னை மட்டும் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டான் இவன். அவன் சிரிச்சுக்கிட்டே, நீ எப்படி கேட்ட சொல்லு அப்படின்னா, நாம் இந்த தோட்டத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே ஜபத்துக்காகத்தானே, அதனால் நான் ஜபம் சொல்லும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார் அப்படின்னா இவன். நீ ஒரு மாதிரியாக கேட்டிருக்க, நான் வேறு மாதிரியாக கேட்டிருக்கிறேன். ஜபம் சொல்லும்போது புகை பிடிக்கலாமான்னு நீ கேட்டிருக்க. ஐயா, புகை பிடிக்கும்பொழுது ஜபிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டார். அப்படின்னா ஒரு சிறிய மாற்றம்தான் அது, மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது. மனசு நல்ல விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டதுன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஒரு கஞ்சன் ஆற்றுல விழுந்துட்டான், வெள்ளத்தில் தத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறான். கரையில் நின்ன ஒருத்தர் உன் கையை கொண்டா இப்படி பிடிச்சி இழுத்து கரையில் சேர்த்து விடுறேன்னார். எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இவர் பார்த்தார், உன் கையை கொடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என் கையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார். அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், இழுத்து கரையில் போட்டார்.
1: இதுவரை கேட்டோம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் காலை 7:35. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெட்ஸோடு. இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்கிறது ஜோடி திரைப்படத்திலிருந்து.

பாடலை கேட்டும் எஸ் ஜானகி மற்றும் உன்னிமேனன் குரல்களில். நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் மதுரதென்றல் நிகழ்ச்சியில். மதுரதென்றல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து, பி. உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவி குரல்களில்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்னு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் காலை 8 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்கிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்கிறது மின்னலை திரைப்படத்திற்காக ஹரிணி மற்றும் பி. உன்னிகிருஷ்ணன் அவர்கள் குரலில்.

தென்ற நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது இந்தியன் திரைப்படத்திற்காக ஹரிணி ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீனிவாஸ் குரல்களில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கிறது ராசையா திரைப்படத்திற்காக.

மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருந்தார்கள் ஸ்வர்ணலதா, உன்னிமேனன், ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதா. நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். மதுரை தின நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது உல்லாசம் திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நிறைவு பெற்றது மதுரை தென்றல். மீண்டும் மதுரை தென்றல் கேட்கலாம் இன்று காலை 11 மணிக்கு. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. பவனாத்மஜா கச்ச முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். நாட்டை ராகம் கண்டசாப்பு தாளம்.

Bama, Sani, Bama, Gama, Ma, Betty, Betty.

கரகரப்பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஒலித்தது. இனி காலை தூக்கி என தொடங்கும் மாரிமுத்தா பிள்ளை பாடல், யதுகுல காம்போஜி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:38:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரி பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் இனி பங்காரு காமாட்சி என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, வராளி ராகம், மிஸ்ர சாப்புதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்டோம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் காலை 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கிறது அன்னக்கிளி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி அவர்கள் குரலில்.

0: பத்து மணி 10:15 நொடிகளில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில்.
1: Smile, please.

10:15 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் குரல்களில்.

10:20 தேனினும் இனிமையான பாடல்களை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. அன்னை ஊர் ஆலயம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் P சுசிலா அவர்கள் குரலில்.

9:29 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். உள்ளம் கவர்ந்த பாடல்களாக வளம் வந்துட்டு இருக்கு எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. மண் வாசனை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி அவர்கள் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிவப்பு மலை திரைப்படத்திற்காக பி. சுசிலா மற்றும் கே. ஜே. யேசுதாஸ் அவர்கள் குரலில்.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆட்டோ ராஜா திரைப்படத்திற்காக இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் குரலில்.
1: சங்கத்தில் பாடாத கவிதை

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

0: கிலோஹெர்ட்ஸில். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. 100வது நாள் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில்.
1: மௌனம் மொழி பேசும் அன்

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.

0: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
0: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம்தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல். நிகழ்ச்சியில் உங்களுடன் பாண்டியலட்சுமி பிரியா. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து.

11 மணி 10 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து வருகிறது. மலேசியா வாசுதேவன், ஸ்வர்ணலதா மற்றும் எஸ் எம் சுரேந்தர் அவர்கள் குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பதினோரு மணி 17 நிமிடத்தில் மதுரை தின்ற நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்கிறது லவ் டுடே திரைப்படத்திற்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில்.

நற்றணிகளில் தெவிட்டாத கனமாக வலம் வருகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வலம் வருகிறது பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்களில்.

11:38 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒலிக்கிறது யூத் திரைப்படத்திலிருந்து.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்சம் ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்சம் ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்னு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுபிட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி நீ இன்னும்
1: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். பகல் 12:10 இசை மேடை, இதில் என் விஜயலட்சுமி அவர்களின் வீணை. பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் வீரமங்கை குயிலி உரைச்சித்திரம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து எது சுதந்திரம் கலந்துரையாடல் கேட்கலாம்.

0: காலை 5:30 மதுரை தென்றல், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். மாலை 6:10 ஒரு பட பாடல்களாக அறுவடை நெல் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். மாலை 6:55 சேவை செய்திகள், அதைத் தொடர்ந்து 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. இரவு 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். இரவு 7:25 பண்ணை செய்தி, அதைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் மதிப்பு கூட்டல் நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ. கஸ்தூரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து மண் வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாராம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ். சுரேஷ் அவர்கள். இரவு 8:30 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவம். உடனடி நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ். மணிகண்டன் அவர்கள். இரவு 9:30 நாடகம் மலர் மகனே மகனே, நாடகம் எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம். இரவு 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் இன்று, அதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். பதினொன்று 5 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரஸ்வதி சாயா தரங்கிணி, முத்துசாமி தீட்சகிருத்தி சாயா தரங்கிணி ராகம் ஆதி தாளம்.
1: அடுத்ததாக இந்த சௌக்கிய என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை காப்பி ராகம் ஆதி தாளம்.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையில் சுரங்க மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே இந்த கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டத்தொடரில் மாநிலங்களவையின் செயல்பாடுகள் 39% இருந்தது என்று கூறினார். மக்களவை செயல்பாடுகள் 19% இருந்தது என்றும் திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார். இசை, நடனம், நாடகம் போன்ற துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 115 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் வெற்றி நாட்டு மக்களின் தேசப்பற்றையும் ஒற்றுமையும் எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனுக்கே முதல் முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத் முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் காந்தி நகரில் உள்ள தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர், 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட இல்லங்களில் தேசிய கொடி ஏற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்திர பட்டேல் கேட்டுக் கொண்டார். லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்தியா லைபீரியா இடையேயான இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, இதன் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறினார். தமிழக மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 350க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி

0: கடற்பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினார். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் மீனவ மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் அங்கு உள்ள விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: மத்திய பிரதேசத்தில் 43,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். மகாராஷ்டிராவில் வாடகை கார் ஓட்டுநர்கள் மராத்தி மொழி தெரிந்திருப்பதை கட்டாயமாக வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவை கொண்டுவர அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மும்பையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் மராத்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று கூறினார். இதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் முடிவடைவதை அவர் சுட்டிக்காட்டினார். மராத்தி மொழி தெரியாத ஓட்டுநர்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்வதற்கான அம்சங்கள் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு பிரதாப் சர்நாயக் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 20வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 20ஆம் தேதி முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிடப் போவதாக மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளன. மாணவர்கள் போராட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வங்கம் பங்களாதேஷ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் சில பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்தியாவின் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான சிறப்பு பிரகடனத்தை அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை மறுநாள் சுதந்திர தினத்தை இந்தியா தினமாக கொண்டாட இந்த பிரகடனத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்தியா மகளிர் குழு பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 8 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-8 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் யூலியா யோஸ்பின் சுசாந்தோவை வென்றார். இப்போட்டியில் தஸ்னிம் மிர், தன்வி பற்றி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து 9வது இடத்தில் உள்ளார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் லியாம் பிராடியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்டோ நியாண்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:50 15 நொடி. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தொடங்கி வரும் 17 வரை தென் தமிழ்நாடு கடலோரப் பகுதிகள், கன்னியாகுமரி கடல் பகுதிகள், மத்திய மேற்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள், மத்திய மேற்கு மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட நாட்களில் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை பாடல்கள். முதலில் கே. ராதிகா பாடியுள்ள பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: மெலிசைகள் அடுத்து வானொலி நிலைய பாடற்குழுவின் ஏற்பாடு உள்ள பாடல்

0: இதுவரை ஒலித்தவை மெல்லிசை பாடல்கள். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இந்த அலைவரிசையில் 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் உடையாள் தளபதி குயிலி உரைச்சித்திரம், எது சுதந்திரம் கலந்துரையாடல். இதில் பங்கேற்போர் இ வாசுகி, புவனேஸ்வரி. 9:30 நாடகமலர், இதில் மகனே மகனே நாடகம் இடம்பெறும். எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம். அமைப்பு சிவமுருகையன், எஸ் ஜான்சன்.
1: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்கிறது விளம்பரம்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
5: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
7: This is Akashvani, the news read by Valsa Williams.

0: 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்தது. இது எளிதாக கிடைக்கவில்லை. உரிமைகள் மறுக்கப்பட்டு உடைமைகள் நொறுக்கப்பட்டு உதிரத்தாலும் பல உயிர்களின் தியாகத்தாலும் கிடைத்தது. அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு இருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது தன்னலம் பாராது போராடிய தியாகிகள் பலர் பெற்றுத்தந்ததே. அவர்களின் தைரியம் தன்னலமற்ற முயற்சிகளின் பலனால் கிட்டிய இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் நாம் இன்று அவர்களை பற்றியும் சற்று தெரிந்து கொள்ளலாம்.
1: உடையாள் தளபதி குயிலி உரைச்சித்திரம். இந்த சுதந்திரத்தை பெறுவதற்குத்தான் எவ்வளவு பேர் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள்! முகம் பெயர் தெரியாத எத்தனையோ பேரின் வரலாற்றை நாம் இன்னும் அறியாமல் இருக்கின்றோம். வரலாற்றை தோண்டி எடுத்தால் இதில் நிறைய தமிழர்களும் இருப்பார்கள். அதிலும் வீரம் நிறைந்த தமிழச்சிகளும் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர்தான் குயிலி.
2: முத்தன் ராக்கு என்ற தம்பதிக்கு மகளாக சிவகங்கை சீமையில் பிறந்தவர் குயிலி என்ற வீர மங்கை. இவருடைய பெற்றோரும் வீரத்தில் சிறந்தவர்கள் என்கிறது வரலாறு. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற சொல்லுக்கு ஏற்ப திகழ்ந்தவர் குயிலி. இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு என்று எடுத்துக்கொண்டால் நம் அனைவரின் சிந்தனை ஓட்டத்திலும் முதலில் வருவார்கள் ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், ராணி மங்கம்மாள் போன்றோர்தான். இவர்கள் அனைவரும் தாம் பிறந்து வாழ்ந்த சமூக அமைப்பால் தங்களின் அரசியல் ஆளுமையை அடையாளப்படுத்தி கொண்டனர். ஆனால் அதே காலகட்டத்தில் வேலு நாச்சியாரின் உயிர் தோழியாகவும் மெய் காப்பாளராகவும் பெண்கள் படையின் தளபதியாகவும் விளங்கிய குயிலி என்ற மங்கை தன் வீரத்தாலும் விவேகத்தாலும் தமிழக விடுதலை வரலாற்றில் தனி இடம் பிடித்தார் குயிலி.

நாம் எல்லோருக்கும் வேலுநாச்சியாரை தெரிந்திருக்கும். பிறவி போராளி, திறமைசாலி, அறிவாளி. வெள்ளையர்கள் தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்த சிவகங்கையில் காலடி வைத்தபோது வேலு நாச்சியார் காட்டிய வீரத்தை நாம் அறிவோம். மண் புழுதி கிளம்பும் சிவகங்கை சீமையில் வீறு கொண்டு எழுந்து வெள்ளையனை விரட்டி சீறிச் சென்ற வீர பெண்ணின் வரலாறு வேலு நாச்சியாருடையது. வீரம் என்றால் சாதாரண வீரம் அல்ல. தனது மதியால் வியூகங்களை வகுத்து பொறுமை காத்து மாபெரும் படைகளை எதிர்கொண்டு வீழ்த்திய வீரம். 1730 தோன்றி 1796 மறைந்த வேலுநாச்சியாரின் காலம் தமிழக வரலாற்றில் வீரத்தின் காலமாக இருந்திருக்கின்றது. வேலு நாச்சியாரின் உற்ற தோழியாக விளங்கியவர்தான் குயிலி. குயிலியின் வீரச் செயலை நாம் அறிந்து கொள்வதற்கு வேலு நாச்சியாரின் வரலாற்றையும் படிப்பது அவசியம். ராமநாதபுர மன்னரின் ஒரே பெண்ணாக பிறந்தவர் வேலு நாச்சியார். ஆண் வாரிசு போலவே அனைத்து கலைகளையும் பயின்று தேர்ச்சி பெற்ற வேலு நாச்சியார் சிவகங்கையின் மருமகளாக குடிபுகுந்தார். இவரது கணவர் மன்னர் முத்துவடுகநாதர். காளையார் கோவிலில் இவர் வழிபட்டு கொண்டிருந்த போது நவாபின் பெரும் படை போர் தாக்குதல் தொடுத்து ராமநாதபுரத்தை கைப்பற்றியது. ராமநாதபுரத்தை கைப்பற்றிய ஆற்காடு நவாப் அடுத்ததாக சிவகங்கையை குறிவைத்தார். ஆங்கிலேயர்கள் கொடுத்த போர் சாதனங்களை நவாப் இந்த தாக்குதலில் பயன்படுத்தினார். கோவிலில் வழிபாடு செய்து கொண்டிருந்த போது மன்னர் முத்துவடுகநாதர் ஆற்காடு நவாபின் தாக்குதலை சமாளிக்க இயலாமல் வாளால் வெட்டுப்பட்டு இறந்தார். காளையார் கோவில் நவாபு படைகளின் வசமானது. திடீர் தாக்குதலில் கோட்டை வீழ்ந்து மன்னர்

இறந்துவிட்டார் என்ற செய்தி வேலுநாச்சியாரை எட்டியது. மன்னரை பார்க்க துடித்தார். தான் இருந்த இடத்திலிருந்து காளையார் கோவிலுக்கு செல்ல விரும்பினார். இறந்த கணவரை பார்த்துவிட வேண்டும் என்பதுதான் அவரது இலக்காக இருந்தது. ஆனால் தளபதிகளாக இருந்த மருது சகோதரர்கள் அவருக்கு வேறு ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். கோட்டை வீழ்ந்துவிட்டது, அரசர் இறந்துவிட்டார், நீங்களும் போய் சிக்கிக்கொண்டால் நல்லதல்ல, நாட்டை கைப்பற்ற நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும் என்று அறிவுறுத்தினர். ஆனால் நாச்சியார் கேட்கவில்லை. கணவரின் உடலை காண காளையார் கோவிலுக்கு புறப்பட்டார். இதற்குள் நவாபின் படைகள் சிவகங்கைக்குள் நுழைந்துவிட்டன. காளையார் கோவிலுக்கு சென்ற வேலுநாச்சியார் கண்ட காட்சி கொடுமையானது. எங்கெங்கும் பிணக்குவியல். கதறி அழுதார் வேலுநாச்சியார். 1772 ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க இடம் மாறி சென்றார் வேலுநாச்சியார். 7 காலம் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு மறைந்து வாழ்ந்தார். இதற்கு இடையில் தமது 8 மகளையும் பாதுகாக்க வேண்டிய நிலை அவருக்கு. இவர் வீரத்தில் மட்டுமல்ல விவேகத்திலும் கெட்டிக்காரர்தான். நவாபையும் ஆங்கிலேய படையினரையும் வீழ்த்த மன்னர் ஹைதரலி உதவியை நாடினார் வேலுநாச்சியார். மருது சகோதரர்களின் பாதுகாப்போடு சிவகங்கையிலிருந்து தப்பிச் சென்று ஹைதர் அலியை சந்தித்தார் வேலுநாச்சியார். ஹைதர் அலி 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர் வீரர்களையும் பீரங்கிப்படை ஒன்றையும் வேலுநாச்சியாருக்கு அனுப்பித் தந்தார். இந்த படை காளையார் கோயிலை முதலில் கைப்பற்றியது. சிவகங்கையிலும் திருப்பத்தூரிலும் நவாபின் படைகளும் ஆங்கில படைகளும் பரவி நின்றன. இவற்றை தோற்கடித்தால்தான் சிவகங்கையை மீட்க முடியும். இந்த சமயம் வேலுநாச்சியார் அவர் ஒரு போர் உத்தியை கையாண்டார். விஜயதசமி அன்று சிவகங்கை அரண்மனைக்குள்ளே இருக்கும் ராஜராஜேஸ்வரி அம்மனை பெண்கள் சென்று வழிபடுவது வழக்கம். ஆங்கிலேயர் படை காவல் காத்து கொண்டிருக்க வேலுநாச்சியாரும் அவரோடு இருந்த பெண்கள் படையும் ஆயுதங்களை ஆடைக்குள் மறைத்து கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக அரண்மனைக்குள் இருந்த கோயிலுக்குள் சென்று திடீர் தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதலில் நிலை குலைந்தனர் ஆங்கிலேயர்கள். கோட்டை மீண்டும் ராணியின் கைக்கு வந்தது. சிவகங்கை கோட்டை மீது பறந்த ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டது. வேலுநாச்சியாரின் கொடி ஏற்றப்பட்டது. இந்த வேலுநாச்சியாரின் மெய்க்காப்பாளராக திகழ்ந்த ஒருவர்தான் நமது குயிலி. குயிலி மெய்க்காப்பாளராக விளங்கிய இவர் வேலுநாச்சியாரின் பெண்கள் பிரிவு படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டார். சிறுவயது முதலே வீரமும் துணிச்சலும் பெற்றிருந்த இவர் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய உதவியாளராக திகழ்ந்தார். என்னதான் வீரம் நிறைந்தவர்கள் படையில் இடம்பெற்றிருந்தாலும் ஆங்கிலேயரின் நவீன ஆயுதங்களும் மிகப்பெரிய படை பலமும் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. வெள்ளையர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்த சிவகங்கை அரண்மனையில் விஜயதசமி நவராத்திரி விழாவுக்காக மக்கள் கூடியிருந்த சமயம் அது. பெண்களோடு பெண்களாக கோட்டைக்குள் நுழைந்த வேலுநாச்சியாரும் அவரது பெண்கள் படையும் சாதாரண மக்களிடையே பரவினர். இந்த சமயம் ஆங்கிலேயர் வசம் இருந்த அனைத்து ஆயுதங்களையும் அழிக்க தீர்மானித்தார் குயிலி. ஆயுதங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்குக்கு உள்ளே சென்ற குயிலி அங்கு விளக்கு எரிவதற்காக வைத்திருந்த எண்ணெய் முழுவதையும் தன் உடலில் பூசிக்கொண்டு தனது திட்டத்தை நிறைவேற்ற தீர்மானித்தார். தனக்குத்தானே தனது உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுதக் கிடங்கில் குதித்தார் குயிலி. அங்கிருந்த அனைத்து ஆயுதங்களும் வெடிபொருள்களும் வெடித்துச் சிதறின. இந்த எதிர்பாராத தாக்குதல்
ஆங்கிலேயர்களை நிலைகுலைய

0: செய்தது. செய்வதறியாது திகைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து கோட்டையையும் ஆட்சியையும் கைப்பற்றினார் வேலு நாச்சியார். எல்லா போர் உத்திகளும் தெரிந்து வைத்திருந்த வீரர்களுக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் குயிலி. தற்கொலை பெண் போராளி என்று வர்ணிக்கப்படுகிறார் குயிலி. முரத்தால் புலியை விரட்டிய தமிழ் மூதாதையர்களின் வழி வந்த குயிலி தமிழ் போராளிகளில் முதல்வராவார். வீரம் நிறைந்த பெண்களின் முன்னுதாரணமாக திகழ்பவர்களில் முதன்மையாக இருக்கிறார். பயமின்மையே உண்மையான மதம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். தன்னம்பிக்கையை இழக்கின்ற அந்த கணமே ஒருவன் அழிகின்றான், ஒரு நாடும் அவ்வாறே என்கிறார் அவர். நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் உயிர் மூச்சாக கொண்டு துணிச்சலுடன் போராடிய வீரமங்கை குயிலி தமிழின பெண்களுக்கே முன்னுதாரணமாக திகழ்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதுவரை உடையாள் தளபதி குயிலி உரைச்சித்திரம் கேட்டீர்கள்.
1: எண்ணற்ற வீரர்களின் எண்ணிகரில்லா எழுச்சியில் பிறந்த சுதந்திரத்தை ஒற்றுமையாக கைகோர்த்து பேணி காத்திடுவோம். உதிரங்களை உரமாக்கி உதித்த சுதந்திரம் உள்ளத்தில் பெருமை பொங்க முழங்குவோம். வந்தே மாதரம்.
0: எது சுதந்திரம்? வாசுகி, புவனேஸ்வரி ஆகியோர் கலந்துரையாட கேட்போம்.
2: சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன? சுதந்திரம்னா என்ன? ஒருவர் நினைக்கிறத பேசுறதும் செய்யறதும் தானே சுதந்திரம். அப்போ சுதந்திரம்ங்கிறது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது தானே? நம்ம ஏன் எல்லா உயிர்களுக்கும் பொதுவான சுதந்திரத்தை பெண்ணுக்கு மட்டுமே இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைய சூழ்நிலை தான் அதற்கு காரணம் இல்லையா?
3: அண்டைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் பெண்கள் மனதளவிலையும் உடல் அளவிலையும் ஒன்றுபட்டு வேறுபட்டு வாழ்ந்திருக்காங்க. ஆனால் சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் பெண்ணுக்கான கொடுக்கப்பட்ட வரைமுறைகள் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கதாக இருக்குது. இப்போ சங்க காலத்தை எடுத்துக்கிட்டோன்னா, சங்க காலத்தில் பெண் பார்ப்புள்ளவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க தன்னிச்சையாகவே பல செயல்களும் செஞ்சுருக்காங்க.
2: சங்க காலத்தில் பெண் பார்ப்புள்ளவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சங்க காலத்தில் இருக்கிற பெண்கள் நிறையவே சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதாவது அவ்வையார், காக்கை பாடினியார், நச்செல்லையார், நக்கண்ணையார், பொன்முடியார், வெள்ளி வீதியார், இது மாதிரி இன்னும் நிறைய பெண் பார்ப்புள்ளவர்கள் வந்து சங்க காலத்தில் நினைச்சதை பார்த்ததை பாடலாக எழுதினாங்க இல்லையா? அப்போ நிச்சயமாக அவர்களின் சுதந்திரம் அங்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து மெய்ப்பிக்கலாம். இப்போ சங்க காலத்தில் அதாவது புலவர்கள் பாடல் ஏற்றிருக்காங்கன்னா நிச்சயமா சங்க காலத்துல அவர்களுக்கு கல்வி இருந்தது அப்படிங்கிறது உண்மையானதுதான்.
3: இன்றைய காலகட்டத்திலயும் பெண்கள் கல்வி அறிவில் சிறப்பாவே இருக்காங்க. ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடும்ப சூழல்ல பெண்கள் பணிக்கு செல்ல தொடங்கினாங்க. ஆரம்பத்துல சுமையா இருந்தது, அதுக்கப்புறம் அது சுகமாகவும் மாற தொடங்கிடுச்சு. அதிகாலையில் எழும்பி தினசரி வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு பணிக்கும் சென்று இரவு நேரத்தில் வந்து வீடு திரும்பி வீட்டில் உள்ள வேலைகளையும் செய்துட்டு இருந்தாங்க. அவர்களுடைய பணி நேரம் 10-5 மணி நேரம் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ஆணுக்கு பெண் நிகர்தான். ஆனால் அவர்களுடைய பணி நேரம் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அயல் நாடுகளில் பணிக்கு செல்கிறாங்க, இரவு பணிகள்லையும் ஈடுபடுறாங்க. வீட்டு பணிகளில் ஈடுபடக்கூடிய இல்லத்தரசிகளும் அவங்க வேலை நேரம் போக தையல், டியூஷன், கேட்டரிங்னு பலவிதமான வேலைகளையும் செய்ய தொடங்குறாங்க. அழகு நிலையங்கள் வைக்கிறாங்க. தொழில் தொடங்குறதுக்கு கடன் கொடுக்கன்னு சுயஉதவிக்குழுக்கள் அரசே நிர்வாகம் பண்ணி அரசே வந்து உதவி செய்து கடனாக வந்து பணமும் கொடுத்து சுயதொழிலையும் ஊக்குவிக்குது. அன்றைய காலத்திலையும் இதே நிலைமை இருந்திருக்கா அப்படின்னா, சங்க காலகட்டத்திலையும் பெண்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட்டதா சொல்கிறீங்க?
2: ஆமாம். அதாவது அவங்க பாடல் ஏற்றிருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அவங்க கல்வி இல்லாமல் அவங்க படிக்காமல் பாடல் வந்து ஏற்றியிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது அவங்க படித்தாங்க, கல்வி கற்றாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நமக்கு நிறைய பாடல்களில் இல்லை. எங்கேயுமே நமக்கு அதற்கான சான்றுகள் கிடைக்கல. எங்கே போய் படித்தாங்க, எப்படி படித்தாங்க, என்ன படித்தாங்கங்கிறது கிடைக்கல. ஆனால் நிச்சயமாக அவர்கள் கல்வி கற்றிருந்தால் மட்டுமே இவ்வளவு பாடல்களை திறமையாக எழுத முடியும் அப்படிங்கிற உண்மை. அப்ப அந்த கல்வி சுதந்திரம்ங்கிறது சங்க காலத்துல நிச்சயமா இருந்திருக்கு இல்லையா, அது உண்மைதானே?
3: ஆதி காலத்தில் பெண் வந்து தாய்

0: இஸ்லாமிய சமூகத்தில் மனித வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு ஜீவாதார சக்தி அப்படின்னு அறியப்பட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டம் மாறப்போக நில உடைமை சமூகத்தில் பெண் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு பொருளாதார சுதந்திரம் முற்றிலுமாக மறுக்கப்பட்டு இருந்துச்சு. மணி அமரன் அவருடைய கவிதையில் எது சுதந்திரம், பெண் என்றால் சிசுவில் அளிப்பது, ஆண் என்றால் அதிகாரம் அளிப்பது, இதுவா சுதந்திரம் அப்படின்னு வினவுகிறாரு. அப்போ பெண்ணுக்கான சுதந்திரம் என்பது அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். சில முன்னாடி உள்ள பெண்கள் இன்னைக்கு பங்கு சந்தை நிதி ஆலோசனைன்னு பெரிய புதிய புதிய வாசல்கள்லையும் தடம் பதிச்சுட்டு இருக்காங்க.
1: சங்க காலத்தில் பெண்கள் கல்வியோடு மட்டும் இல்லாமல் துணிச்சலாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. ஔவையார் அவர் எடுத்துக்கிடலாம். அவங்க ஒரு துணிச்சலான பெண் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதியமான் தொண்டைமான் இந்த ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் போர் மூழ்கிற மாதிரி இருக்குது, சண்டை வர்ற மாதிரி இருக்குது. அப்போ ஔவையார் யோசிக்கிறாங்க, என்ன இது, ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா தோற்றால் இருவருக்கும் தானே அந்த தோல்வி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நேராக யார்கிட்ட போகிறாங்க அப்படின்னா தொண்டைமான்கிட்ட போகிறாங்க. போனவொடனே தொண்டைமான் அவரை வந்து ரொம்ப உபசரிக்கிறாங்க. ஔவையார் உபசரித்து உங்களுக்கு என்ன வேணும்னு, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. உடனே தொண்டைமான் சொல்கிறாரு, அதாவது தொண்டைமான் தான் ஔவையார்கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு என்ன வேணும்னு. உடனே ஔவையார் சொல்கிறாரு, நீ வச்சிருக்கிற படைக்கலன்களை எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த படைக்கலன்கள் இருக்கிற ஔவைக்கு அந்த கொட்டிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஔவையார் பார்க்குறாங்க, அந்த படைக்கலன் எல்லாமே ரொம்ப பளபளன்னு புதுசாக இருக்குது. நெய் பூசி அப்போதான் அது வரவழைக்கப்பட்டு மயிர்பீல் எல்லாம் அணிந்து குங்குமம்லாம் வச்சு அப்படி இப்போ பொட்டெல்லாம் வச்சு அப்படி புதுசாக இருக்குது. இதை பார்க்குறாரு. பார்த்த உடனே ஔவையார் சொல்கிறாரு, எப்பா உன்னுடைய படைக்கலன் எவ்வளவு புதுசாக எவ்வளவு சிறப்பாக இருக்குது, இன்னும் நெய் பூசி மயிர்பீலியை கூட நீ அகற்றலையே, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதியமானுடைய படைக்கலன் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது போர்க்களத்தில் போர் செஞ்சு அந்த முனைகளெல்லாம் மழுங்கி, அதாவது பகைவர்களை குத்தியதால் அந்த கூர் நுனி சிதைந்து முனைகள் எல்லாம் மழுங்கி காணப்படுது, உன்னுடைய படைக்கலன் புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறார். அப்ப இதுல இருந்து தொண்டைமான் புரிஞ்சுக்கிறாரு, அப்ப நம்ம போர் செய்து அனுபவம் இல்லாததுனால நம்முடைய கலன்கள் புதுசா இருக்கு, அதிகமான அதிகமா போர் செஞ்ச அனுபவம் இருக்கிறதுனால அது வந்து கொல்லன் உலைக்களத்தில் கிடக்கிற அளவுக்கு வந்து அது பாதிப்படைஞ்சிருக்கு, இனிமேல் அதிகமான்ட்ட போர் செஞ்சா நம்ம தோற்று போவோம், இனிமேல் சமாதானம் ஆயிடுவோம் அப்படின்னு மனசுல தொண்டைமான் நினைச்சிட்டு அந்த போர் அதோட நின்றது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஔவையார் அப்படிங்கிறவர் ஒரு பெண் தனியாக போகிறாங்க, இரண்டு மன்னர்களுக்கிடையில், ரெண்டு பேரும் மிகப்பெரிய மன்னர்கள், அந்த மன்னர்களுக்கிடையில் சென்று தனியாக துணிச்சலாக சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். அதுவும் மறைமுகமாக வெளிப்படையாக கூட சொல்லலை. இப்படி ஒரு பெண்பார் புலவர் தைரியமாக துணிச்சல் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இதிலிருந்து ஒரு அதாவது மிகப்பெரிய செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிடணும், என்னென்னா உலகிலேயே முதல் அரசியல் சமாதான பெண் தூதுவர் யாருன்னு கேட்டால் ஔவையார் தான். இது வந்து உண்மைதானே. இன்னொரு துணிச்சலுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, அதியமான பார்க்கறதுக்கு ஔவையார் போகிறாங்க. அந்த போகிற நேரத்தில் அதியமான் உள்ள ஏதோ ஒரு வேலையாக இருக்கிறாரு, ஔவையாரை காக்க வைக்கிறாரு. ஏன் காக்க வைக்கணும் அப்படின்னா, ஔவையாரை அதியமானுக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே அதாவது அவருடைய கவிதைகள், அவருடைய பாடல், அவருடைய அந்த திறமை பிடிக்கும். அதனால் நம்ம அரண்மனையில் கொஞ்ச நேரம் அவரை தங்க வச்சா நல்லாயிருக்கும், நம்ம இப்போவுமே பார்க்க போனால் நம்மளை பார்த்துட்டு போயிடுவார் ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு காக்க வைக்கிறாரு. ஆனால் அந்த ஔவையாருக்கு வந்து கோபம் வருது. புலவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் அதாவது சாப்பாட்டுக்கே வழியிலனா கூட தன்மானத்தில் ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க. உடனே ஔவையார் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறாரு, அவரால் முடியலை. அந்த காவலனை கூப்பிட்டு, எப்பா நான் இவ்வளோ நேரம் இருந்துட்டேன், உன்னுடைய மன்னனை வந்து காணோம், என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன், இனிமேல் என்னால் வந்து காத்திருக்க முடியாது, எனக்கு இந்த மன்னனை தவிர வேற யாரும் இல்லை நினச்சிட்டிங்களா, என்னோட திறமையால் இந்த உலகம் முழுவதும் நான் செல்வேன், எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படின்னு சொன்ன, எனக்கு எங்கே போனாலும் என்னுடைய கல்வியால் என்னுடைய இந்த திறமையால் என்னால் வாழ முடியும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு எத்திசை செல்லினும் அத்திசை சோரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த தோல் பையில் அந்த அவருடைய ஔவையார் வந்து ஒரு பாணர் குலத்தை சார்ந்தவர், பாட்டு பாடுறவர், தோல் பையில் எல்லாத்தையும் கருவிகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு கிளம்பிடுறாரு. தன்மான புலவர் அப்படின்னா அது துணிச்சல் மிக்க ஒரு தன்மான புலவர், அதுவும் பெண்பார் புலவர்னா ஔவையார் தான் சிறந்த எடுத்துக்காட்டு.
0: சங்ககாலம் மட்டும் இல்லை, மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு கவிமணி சொல்லியிருக்காங்க. தைரியமும் நம்பிக்கையும் ஆயுதமாக கொண்டவர்கள் பெண்கள். இந்திய வரலாற்றில் வியக்க வைக்கிற சாதனைகள் படைத்துள்ளனர். நம்ம கர்நாடக மாநிலம் பெல்காம் பகுதியில் கிட்டூர் சின்னம்மா விடுதலை போராட்டத்தில் சாதித்தவர். அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் ஜான்சி மாநிலத்தில் பிறந்த நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், பெண்களுக்காக தனிப்படை அமைத்து நாட்டு விடுதலைக்காக போராடி

0: இவர். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரா, பெண்களுக்காகவே பிரத்யேகமாக பள்ளிகள் ஏற்படுத்தி மகாராஷ்டிரா மாநிலத்தில் சாவித்ரி பாய் பூலே, மறக்க முடியாத ஒரு நபர். மேற்கத்திய மருத்துவ முறையில பயிற்சி பெற்ற முதல் தெற்காசிய பெண்ணா, முதல் இந்தியாவினுடைய பெண்ணா ஆனந்தி பாய் ஜோஷி இருக்காங்க. இப்படி பட்டியல் வரிசை வந்து போயிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம சரோஜினி நாயுடு இந்தியாவின் முதல் பெண் கவர்னரா இருக்காங்க, இந்தியாவின் கேபினட் பதவி வகித்த முதல் பெண்ணா விஜயலட்சுமி பண்டிட் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்தியாவிற்கே மணிமகுடமாக திகழக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகள் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் அடங்கி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த பெண்கள் கூட்டம்தான், பெண்களுக்கான அந்த சுதந்திரத்தை வரன்முறைப்படுத்திய அந்த சமூகம் தான் இன்றைய காலகட்டத்தில் பிடிக்காத ஒத்து வராத கணவனாக இருந்தா வாழ்க்கையிலேருந்து விலகி போகலாம் அப்படின்னும் விடை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இன்றைய எழுத்தாளர்கள் பெண் விடுதலை குறித்தும் நிறைய படைப்புகளில் பேசிட்டே வராங்க. ஜெயகாந்தன் பெண் விடுதலை குறித்து பேசும்போது, பெண்ணானவள் இரட்டை குதிரை சவாரி செய்யக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பலவிதமான சோதனைகளையும் அழுத்தங்களையும் அவ தாங்கிட்டு தான் இருக்கா. பாரதியார் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் வேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய கால பெண்கள் சாதிக்கக்கூடிய பெண்களா தங்களை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க.
1: சரி, பக்தி இலக்கிய காலத்தை எடுத்துக்கிட்டோம். அப்போ சங்க காலத்தை அடுத்த காலம் வந்து பக்தி இலக்கிய காலம். அங்கேயும் பெண்கள் வந்து ஓரளவு சுதந்திரமாக தான் இருந்திருக்காங்க. அதற்கு நமக்கு வந்து சில சான்றுகள் கிடைக்குது. அதாவது பன்னிரு திருமுறைகளை இயற்றிய அந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள், நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை இயற்றிய அந்த ஆழ்வார்கள், இதில் சிலர் பெண்களாக இருக்கிறாங்க. இப்போ ஆண்டாள், காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், திலகவதியார், இவங்கெல்லாம் வந்து அதாவது இல்லறத்தை விட்டுட்டு இறை அறத்தை மேற்கொள்றதற்கான உரிமை சுதந்திரம் அவர்களிடம் இருந்தது.
0: பக்தி இலக்கிய காலகட்டம் மட்டும் இல்லை, பாரதியார் பாரதிதாசன் காலகட்டம் எடுத்துக்கோங்களேன். பாரதியாருடைய புதுமை பின் பாடல்கள் எல்லாமே பெண்ணுக்கான இலக்கணத்தோட சேர்ந்து பெண் எப்படியெல்லாம் சுதந்திரமான வாழ்க்கையை வாழணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம். இது புதுமை பெண்ணில் பாரதியார் சொன்னது. அப்படிப்பட்ட புதுமை பெண்ணாக இன்றைய காலகட்டத்திலையும் சாதனை படுத்திட்டே இருக்காங்க.
1: இப்போ பாரதியாரோடைய புதுமை பெண் பற்றி நீங்கள் பேசுனீங்க இல்லையா, பாரதியாருடைய அந்த பெண் சிந்தனைங்கிறது ஒரு மிகப்பெரிய சிந்தனை. பெண்ணுக்கு கல்வி கொடுக்கணும், அப்போ தான் அந்த உலகம் முன்னேறும் அப்படிங்கிறதுல பாரதியார் ரொம்ப உறுதியாக இருந்தார். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அச்சிடும் கண்டீர் அப்படின்னு சொன்னார். இந்த உலக முட்டாள்தனத்திலிருந்து வெளியில் வரணும்னா கண்டிப்பாக பெண்கள் படித்து ஆகணுங்கிறது பாரதியாருடைய கருத்து. இப்போ கற்பு அப்படின்னு ஒரு நிலை சொல்கிறாங்க. கற்புன்னா நம்ம நல்லொழுக்கம்னு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். கற்பு அப்படிங்கிறது பெண்ணுக்கு மட்டும்தான் வேணுங்கிற நிலை இருந்த காலகட்டத்தில் பாரதியார் சொல்கிறாரு, இந்த ஒழுக்கம் கற்பு அப்படிங்கிறது கற்பு நிலை என்று பேச வந்தால் அதை இரு கட்சியினருக்கும் பொதுவில் வைப்போம்.
0: அவர் கண்ட கனவு இன்றைய புதுமை பெண்களை வந்து சாதனை படைக்க தூண்டுறது மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு சாதாரணமாக மின்கம்பத்தில் ஏறுறதுக்கெல்லாம் பெண்கள் யோசிப்பாங்க, ஆனால் மின்கம்பம் ஏறி கேங்மேன் பணியில் இணைந்து சேலத்தை சேர்ந்தல்லதா சாதனை படைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெனீவா நகரில் நடைபெற்ற ஐநா சபை கூட்டத்தில் மனித உரிமைகள் கவுன்சில சிறப்பு அமர்வாளராக உரையாற்றியவர் பிரேமலதா, மதுரையை சேர்ந்தவர். இப்படி படிப்படியாக 2019 நிறைய சாதனைகள். மதுரை சின்ன பிள்ளை அப்படிங்கிறவங்க 66 வயதான மூதாட்டி, 30 காலம் சமூக பணியிலேயே தன்னையை வந்து ஈடுபடுத்தி சாதனை நிகழ்த்தியுள்ளார்.
1: பாரதியோட பெண் முன்னேற்றத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, எப்படி அவருக்கு இந்த சிந்தனை வந்தது, ஒரு சின்ன நிகழ்ச்சி அதற்கு அவருக்கு காரணம் இருந்துச்சு. சுதந்திர காலகட்டத்தில் காங்கிரஸோட அந்த வட்டமேசை மாநாடு இருக்கு இல்லையா, அது நடந்தது. அப்போ பாரதியார் அங்கே போயிருக்காரு, தமிழ்நாட்டு சார்பில் பாரதியார் அங்கே போயிருக்காரு. அங்கே நிவேதிதை அம்மையார், அதாவது விவேகானந்தரின் சீடர் நிவேதிதை அம்மையார் அங்கே வர்றாங்க. வந்து பாரதியை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பேசிட்டு, உன்னுடைய மனைவியை நீ அழைச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. என்னோட மனைவியா, அவளை எதுக்கு நான் இங்கே கூட்டிட்டு வரணும், அவள் ஒரு பெண் தானே, அவளால் எப்படி இங்கே என்ன பேச முடியும், என்ன செஞ்சிட முடியும் அவளால் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நிவேதிதை அம்மையாருக்கு கோபம் வந்துருது. சரி, ஒரு பெண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்போ நீ இங்கே வந்து என்ன செஞ்சிட போற, உன் மனைவியால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிற, அப்போ நீ மட்டும் இங்கே வந்து உன்னால் என்ன சாதிக்க முடியும்னு அவங்க வந்து அந்த ஆணி அரைஞ்ச மாதிரி கேட்குறாங்க. உடனே அவருக்கு வந்து, ஐயோ நம்ம வந்து இப்படி பெண்ணை வந்து குறைவாக மதிப்பிட்டுட்டுமே, இவங்களும் ஒரு பெண் தானே, இவங்களால் சாதிக்க முடியறது ஏன், நம்ம ஊர் பெண்களாலேயோ அல்லது தனது மனைவியாலேயோ சாதிக்க முடியாதுன்னு அந்த கூட்டம் முடிந்து வீட்டுக்கு வர்றாங்க. வந்து செல்லம்மாவை அழைச்சி எம்மா நீ வந்து என்ன நினைக்கிறியோ செய், நீ என்ன பேசணுமோ பேசு, வெளியில போய் நீ என்ன சாதி

0: சாதிக்கணுமோ சாதி, உனக்கு என்னன்னாலும் நான் சுதந்திரம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஆரம்பிச்சது தான் பாரதியாரின் பெண் முன்னேற்ற சிந்தனை, புதுமை பெண்ணுக்கான சிந்தனை. இன்னைக்கு வரைக்கும் அது நனவாகி உள்ளது, அப்படிதானே?
1: ஆமா, அவருடைய கவிதையில கூட லெகு சீருடை நாட்டிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்து இங்கே திலக வாணுதலால் தங்கள் பாரத தேசம் உங்க உழைத்திடல் வேண்டும் அப்படின்னு பெண்ணை பார்த்து சொல்றாரு. கொடுமை செய்யும் ஆண்களை வெறுக்கும் பெண்களை நோக்கி ஆண்கள் போற்றிடும் நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வாராம் இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ அப்படின்னு புதுமை பெண்ணினுடைய மனநிலைய அப்படியே
0: பிரதிபலிக்கிறார். இப்போ பாரதி மட்டும் இல்ல, பாரதியாருடைய வழியில பாரதிதாசனும் புதுமை பெண்ணுக்கான நிறைய உரிமைகளை வந்து அவரு சொல்றாரு. தன்னுடைய குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூல்ல ஒரு பெண் காலையில, அதாவது ஒரு பெண் காலையில எப்ப எந்திரிக்கிறாளோ அப்ப இருந்து தூங்குற வரைக்கும் அவ எல்லா வேலைகளையும் செய்யறா. இதை வந்து அவள், அதாவது முழுமையான வேலை அவளுக்கு இருந்தாலும் எல்லா வேலைகளையும் அவள் கற்றுக்கொண்டு தன்னை முழுமையான ஒரு திறமைசாலியாக அந்த இடத்துல காட்டுற மாதிரி பாரதிதாசன் வெளிப்படுத்துறாரு. எல்லா பணிகளும் அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலையை வெளிப்படுத்துறாரு. இன்னொன்னு, பெண்ணுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பாரதி மட்டுமல்ல, அவர் வழியில் பாரதிதாசனும் அதை முக்கியமா வலியுறுத்துறாரு. பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா என்ன நடக்கும், அதாவது கல்வி இல்லாத பெண்கள் வந்து வெறும் களர் நிலம் தான், அங்க வந்து புல்லு தான் விளையும், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு வந்து சொல்றார். அதாவது படிச்ச பெண் தான் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு முறையில வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா அவ குடித்தனத்தை பேணுவா, குடும்பத்தை பேணுவா, பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா தன்னுடைய மக்களை பேணுவாள், பெற்ற பிள்ளைகளை பேணுவாள்னு சொல்றாரு. அடுத்து, பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் இந்த உலகத்தையே பேணுவாள்னு சொல்றார். பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் கல்வியையே அவளால் பேண முடியும். இதுதான் வந்து பாரதிதாசனின் அந்த பெண் முன்னேற்ற, கல்வி முன்னேற்ற, சுதந்திரத்திற்கான சிந்தனை அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அதுதான் இன்னைக்கு உண்மை. அதாவது பெண் படித்தா மட்டும்தான் அந்த உலகம் முன்னேறும், ஆணோடு சேர்ந்து பெண் படித்தால் மட்டும் இந்த உலகம் முன்னேறும் அப்படிங்கிறது பாரதிதாசனின் ஒரு ஆணித்தனமான கருத்து.
1: இவ்வளவு நீட்டமா நம்ம விவாதம் பண்ணிட்டே இருக்கோம். அன்றைய காலத்திலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் பெண்ணினுடைய சுதந்திரம் எப்படி இருந்திருக்கு, எவ்வளவு போராட்டங்கள் தாண்டி அவ தன்னுடைய சுயத்தை நிரூபிக்கிறதுக்காக போராடுறா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். சுகன்யா முத்துசாமி அவருடைய கவிதையில, இயல்பா காற்றை எப்படி நாம் சுவாசிக்கிறோமோ, இயல்பாய் காற்றை சுவாசிப்பதை போல், இயல்பா நீரை பருகுவதை போல், மானிட பிறவியில் பிறந்த எவர் ஒருவரும் தன் உரிமையை விட்டு தராது, பிறர் உரிமையில் தலையிடாது வாழ்வதுதான் உண்மை சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரம்ங்கிறது அதுதான், பெண் தனக்கான உரிமையை தானே ஏற்றுக்கொண்டு அதை யாருடைய தடங்களும் இல்லாமல் தனக்கான உரிமையை பெற்றுக்கொள்கிறாளோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரத்தை அவள் அடைகிறாள். கல்வியில் எவ்வளவோ பெரிய சாதனை, பெரிய அளவில் வந்து நம்ம முன்னேறி சென்றாலும் மிகப்பெரிய சாதனை பெண்களாக மாறணும்னா கண்டிப்பாக நமக்கு கல்வி அவசியம். கல்வி தான் ஒரு கலங்கரை விளக்கு மாதிரி, எந்த இடத்துல போனாலும் நமக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடியது கல்வி தான். அதனால் வருங்கால தலைமுறை பெண்களும் கல்வி முன்னேற்றம் மூலமாக கல்வியை அடைந்து மிகப்பெரிய சாதனைகள் படைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்.
0: நிச்சயமா, அதாவது பெண் தன்னுடைய சுதந்திரத்தை யார்கிட்ட இருந்தும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, அது வந்து அவளுடைய உரிமை, சரியா? அதாவது சுதந்திரத்தை பிறர்கிட்ட இருந்து வாங்கணுங்கும் போது தான் அது பறிக்கப்படும். அவளே அவளுக்கான உரிமையான சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு அதை சரியான முறையில் செயல்படுத்தி இன்னைக்கு வந்து சாதிக்கணும். நிறைய பெண்கள் அதே நிலையில் இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க. சரியான முறையில் சுதந்திரத்தை பயன்படுத்தி சாதி தால் அந்த சுதந்திரம் அந்த பெண்ணுக்கு ஒரு முழுமையான ஒரு உயர்வை தரும். அதனால் இந்த வையமே உயர்வடையும். அதுதானே உண்மை?
1: ஆமா, 2021 கூட மிகப்பெரிய அளவுக்கு சாதனை பெண்கள்ல முன்னேறி வந்துட்டே இருக்காங்க. லீனா நாயர் ஃபேஷன் துறையில மிக சிறந்த பெண்மணியா இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமை பொருளாதார நிபுணரா கீதா கோபிநாத் இருக்கிறாங்க. பைஜூஸ் நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க, பைஜூஸ் மூலமா வந்து ஈஸியா கல்வியை கற்கலாம், ஆசிரியருடைய துணையோட எப்படி கல்வியை கற்கிறோமோ அதே மாதிரி கற்கலாம்னு நினைக்கிறாங்க. அதே நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புகள்ல பணியாற்றி இருக்கிறவங்க ஒரு பெண், திவ்யா கோகுல்நாத். இது மட்டும் இல்லாமல் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய இணை நிறுவனராக பணியாற்றி வருபவரும் ருச்சி கல்ரா அப்படிங்கிற ஒரு பெண் தான். இப்படி சாதனை பட்டியல் வந்து நீண்டுட்டே தான் போகுது. முந்தைய காலத்தை விட இன்றைய காலத்தை எடுத்துக்கிட்டோன்னா, பெண் குழந்தை பிறந்தாலே அவ்வளோ ஒரு முக மலர்ச்சி. முன்னாடியெல்லாம் ஆண் குழந்தை பிறந்தா ஒரு குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கா, மகாலட்சுமியே பிறந்துட்டா அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு

0: குடும்பத்திலயும் அவ்வளவு ஒரு சந்தோஷமா எதிர்நோக்குறாங்க.
1: அந்த பெண் குழந்தை வளர்ந்து அந்த பள்ளி படிப்பிற்கு கல்லூரி படிப்பிற்கு செல்லும்போது அந்த பெண் குழந்தையின் சுதந்திரம் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா, அல்லது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாமே கணினி, அலைபேசி, கைபேசி, இணையம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அதன் மூலமா இவர்களின் மனது மாற்றப்படுகிறது. அவங்களோட சுதந்திரம் இருக்கு, ஆனா அந்த பெண் தன்னுடைய சுதந்திரத்தை தன்னுடைய அந்த பருவத்தில், அந்த இளமை பருவத்தில் அவ சரியா பயன்படுத்துறாளா? அவள் வந்து அதை தவறாக பயன்படுத்துறானா? அதற்கு இந்த கணினியும் இணையமும் தான் காரணம். அப்போ இதை சரிப்படுத்த வேண்டியது யார் கடமை? இந்த சமூகம், இந்த சமூகத்தின் கடமை, அந்த பெற்றோரின் கடமை, அவர் அந்த பெண்ணின் ஆசிரியர்களின் கடமை. இதை அவங்க சரியா செஞ்சாங்கன்னா பெண்கள் அவர்களின் அந்த பருவத்திற்கான அந்த சுதந்திரத்தை சரியா பயன்படுத்துவாங்க இல்லையா?
0: ஆமா, வீட்டிலேயே பெண் குழந்தைங்களை வளர்க்கும் போது ஆணுக்கு நிகராக பெண்ணை வந்து வளர்க்க ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொடு உணர்வு, குட் டச் பேட் டச்னு எல்லாம் பள்ளி பருவத்திலேயே சொல்லி கொடுக்கணும். தெரியாத ஒரு நபர்கள் தம் பக்கத்தில் வந்தானா எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், உடனடியாக அம்மாட்ட வந்து அந்த தனக்கான பிரச்சனையை வந்து சொல்ல முன் வராது. பெண் குழந்தைகள் எதுக்கும் பயப்படக்கூடாது, அவங்களுடைய பிரச்சனைகளை முன் வைக்கிறது மாதிரி வரணும். ஆரம்ப காலகட்டத்திலலாம் குழந்தை திருமணம் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி அது இல்லை. பெண் தனக்கான ஒரு சரியான கல்வியில் எல்லாமே தனக்கான நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் தான் அவளுடைய திருமணமே முன்வைக்கிறாங்க பெற்றோர்கள். அதுவும் அவள்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறாங்க, உனக்கான திருமணத்தில் வந்து உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளை இந்த மாதிரி படிச்சிருக்காங்க, உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு அவளையும் கலந்து ஆலோசிக்கிறது மாதிரி இருக்குது. அப்போது பெண் பள்ளி பருவத்திலேருந்தே வளர்க்கப்படும் போது பெற்றோருடைய கடமை, முக்கியமான ஒரு கடமை, ஆணுக்கு பெண் சமம், ஆண்களை விட அதிகமான பட்டங்களை பெறுபவர்களும் பெண்கள் தான். முன்னாடியெல்லாம் ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தில் வந்து அதிகமாக படிச்சிருப்பாங்க, இப்போ அப்படி இல்லை, வீட்டில் பெண்கள் அதிகமாக படிச்சிருக்காங்க. நம்ம சாதாரணமாக போய் ஒரு கிராமத்தில் போய் கேட்டால் கூட இன்றைக்கி நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் வந்து ஆசிரியராக பணியாற்றுறேன் அப்படின்னு தனக்கான நிலையை வந்து அவள் உயர்த்திக்கிட்டே தான் இருக்கா.
1: பெண் அவளே தன்னை பாதுகாத்துக்கிடணும், சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்னா வெளிப்படையாக இந்த சமூகம் எப்படி இருக்குது, இந்த சமூகத்தில் நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு வெளிப்படையாக சொல்லித்தந்துடணும். பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா,
0: பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோமடா, பெண்மையை போற்றுவோம்.
2: இதுவரை எது சுதந்திரம் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் பங்கேற்றோர் பேராசிரியை இ வாசுகி, பேராசிரியை புவனேஸ்வரி ஆகியோர். நேயர்கள் இதுவரை கேட்டது என் தோழி, அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன், அமைப்பு உமா மீனா, படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
4: இலவசமாக கண்டுகளிப்போம்.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்தி அறிக்கை. திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இனி விரிவான

0: செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவை இன்று கூடியதும் நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக மறு தேதி குறிப்பிடப்படாமல் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையை ஒத்திவைத்தார். மாநிலங்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிம வளம் சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று நிறைவேறியது. முதலீடுகளுக்கு உகந்த துறையாகவும் வளர்ந்து வரும் அரிய வகை கனிம வளங்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுரங்கத்துறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் இந்த மசோதாவை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இன்று அறிமுகம் செய்து வைத்தார். இம்மசோதா தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், கனிம வள மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து ஏல நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதை எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் கூடுதல் மின் உற்பத்தி நடைபெற்றிருப்பதாகவும் இதில் 73% நிலக்கரி சார்ந்த அனல் மின் ஆலைகளிலிருந்து கிடைக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிலக்கரி உற்பத்தி அதிகரித்திருப்பது நரேந்திரமோடி அரசின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேறிய பின்னர் மாநிலங்களவையும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சென்ற மாதம் 20ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் கடந்த 25 நாட்களில் 19 அமர்வுகள் இடம்பெற்றுள்ளன. பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு, தீர்வாயங்கள் சீர்திருத்தங்கள், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்ட சட்டத்திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறின. இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேறியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் ஒரு மசோதா குறித்து மட்டுமே இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்றதாக தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரை மக்களவையின் செயல்பாடு 19% மாநிலங்களவையின் செயல்பாடு 39% இருந்ததாக கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளியால் முதல் முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றவர்களுக்கு எந்த வாய்ப்பும் அனுபவமும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் குறை கூறினார். நாட்டின் வளமான நாட்டுப்புற கலை கலாச்சாரங்களை பாதுகாப்பதில் கலைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், நம் நாட்டின் இசை பல்வேறு வடிவங்களை கொண்டதாகும் என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்த விருதுகள் அனைத்தும் தேசத்தின் வளமான கலாச்சாரத்தையும் பாரம்பரிய மரபுகளையும் பிரதிபலிப்பதாகும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. 67,452 கோடி ரூபாய் முதலீட்டிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 106,998 பேர் வேலைவாய்ப்பை பெறுவர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் தமிழகத்தில் உள்ளதாக கூறினார். வேலை தேடி இளைஞர்கள் சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே அரசின் இலக்கு என்றும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநிலத்தில் கன்னட அமைப்புகள் இன்று அழைப்பு விடுத்திருந்த முழு அடைப்பு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். இருப்பினும் ஒசூரில் அத்துமீறி நுழைய முயன்ற கன்னட அமைப்பினரை இரு மாநில காவல்துறையினரும் அப்புறப்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கர்நாடகாவை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் ஓசூர் உள்ளே நுழைந்து கோஷங்களை எழுப்பிய போது இரு மாநில போலீசார் ஒன்று சேர்ந்து அவர்களை கைது செய்தனர். தமிழகத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் அத்திப்பள்ளிக்கு முன்பாக பொதுமக்கள் கீழே இறக்கிவிடப்பட்டு அங்கிருந்து கடந்து சென்று கர்நாடக மாநில பேருந்துகளின் மூலமாக கர்நாடகா சென்று கொண்டிருக்கின்றனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் புதுதில்லியில் மூவர்ண கொடி தேசிய கொடி யாத்திரையை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிஜேபி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தியவாறு ஏராளமான பிஜேபி தொண்டர்கள் பங்கேற்றனர். வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்றுமாறு அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.

0: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் மீனவர் மானிய கோரிக்கையின்போது சாதகமான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றார். ஆழ்கடல் மீன்பிடி அனுமதி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக கச்சத்தீவு தலைமன்னார் இடையே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததோடு ஒரு படகையும் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சிறப்பு பிரிவினருக்கு நேரடியாகவும் பொது பிரிவினருக்கு இணைய வழியாகவும் இக்கலந்தாய்வு நடைபெறுகிறது. வரும் 19 தேதி மாலை 5 மணி வரை தகுதியான மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். அவை பரிசீலனை செய்யப்பட்டு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதான முடிவுகள் வரும் 21 தேதி வெளியிடப்படும். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை, அரியலூர், திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள் கடந்த 3 மாதங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. ராமநாதபுரம், சேலம், கடலூர் மாவட்டங்களில் 38 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் இதுபோன்ற ஓடுதள பணிகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இம்முகாமில் 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வினை நடத்தவுள்ளனர். பட்டதாரிகள், டிப்ளமா, ஐடிஐ 12வது மற்றும் 10வது படித்தவர்கள் தேர்ந்தெடுக்க உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் தங்களுடைய கல்வி சான்றுகளுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நேரில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி சரண்ய ஆரி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற 32வது தேசிய மாங்கனி கண்காட்சியில் சிறந்த மாங்கனிகளாக மல்கோபா பங்கனப்பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பரிசுகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை சீர்காழி அருள்மிகு சட்டைநாதர் திருக்கோவில் ஆடிப்பூர உற்சவ தேரோட்டம் இன்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் ஆடிப்பூர மகோற்சவத்தின் 9 நாள் விழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. அம்பாள், விநாயகர், சுவாமி தேரில் எழுந்தருள திரளான பக்தர்கள் வடம்பிடித்து தேரை இழுத்தனர். 4 வீதிகள் வழியாக தேர் வலம் வந்து நிலையை அடைந்தது. நாளை காலை 7 மணிக்கு தீர்த்தவாரியும், இரவு 7 மணிக்கு திருக்கல்யாண வைபவமும், தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெறுகிறது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் 80.31 அடியாக இன்று உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7833 கனஅடியாக குறைந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. 16வது ஆடவர் மற்றும் மகளிருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாகின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை, தொடர்வது மெல்லிசை.

நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெட்ஸில் இனி தொடர்கிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த பாடல்களாக வளம்பர காத்திட்டிருக்கு நினைவெல்லாம் நித்யா. அதனைத் தொடர்ந்து புது கவிதை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

2:25 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது 3 பிறை திரைப்படத்திற்காக கே.ஜே. இயேசுதாஸ் அவர்கள் குரலில்.

மனமயங்கும் பாடல்களுடன் இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். இனி பாடல் ஒலிக்கிறது அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

நேரம் 2:34 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்ட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது சத்யா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் குரல்களில்.

இனிமையான பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

நேரம் 2:48. மதுரை தின நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் ஒலிக்கிறது சிவா திரைப்படத்திற்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்களில்

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: நிறைவு பெற்றது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்: தருமபுரி 7 சென்டிமீட்டர், சோலையார் 5 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் உப்பாசி டிஆர்எஃப் ஏடபிள்யூஎஸ் தலா 4 சென்டிமீட்டர், சிங்கோனா வால்பாறை பிடிஓ ஊத்துக்கோட்டை வால்பாறை பிஏபி வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 3 சென்டிமீட்டர், தருமபுரி பெரியாறு தேவாலா பொன்னமராவதி கொளப்பாக்கம் ஏஆர்ஜி அரக்கோணம் தலா 2 சென்டிமீட்டர், காரைக்குடி மின்னல் இலுப்பூர் குண்டேரிப்பள்ளம் பிஏஎஸ்எல் பெங்கூர் பில்லிமலை எஸ்டேட் குண்டாறு அணை டிஎஸ்சிஎல் எறையூர் மேட்டூர் ஏடபிள்யூஎஸ் டேனிஷ்பேட்டை டிஎஸ்சிஎல் ரிஷிவந்தியம் ராசிபுரம் மேட்டூர் இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிக அளவு வெப்பநிலையான 39.8 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு

வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் தருமபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.2 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த தகவல். நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று 13ஆம் தேதி நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 14ஆம் தேதி நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. 15ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். 16ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. என்றாலும் வட உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 3 மணி. ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் பாண்டிலட்சுமி பிரியா. நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸில் நமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் குரளமுதம்.

0: எந்த பொருளின் மீதான ஐயமும் நீங்கப்பெற்று அவற்றை மெய்யாக உணரும் உணர்வு வாய்க்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகில் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். குறள் எண் 353 அதிகாரம் மெய்யுணர்தல்.
1: ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து.
0: எந்த பொருளின் மீதான ஐயமும் நீங்கப்பெற்று அவற்றை மெய்யாக உணரும் உணர்வு வாய்க்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகில் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். குறள் எண் 353 அதிகாரம் மெய்யுணர்தல்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாய

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

மாலை 5:30 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோ ஹெட்ஸில் அழகிய கானங்களாய் கேட்கலாம் மதுர தென்றல். நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் முதல் பாடல் கோப்ரா திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: 14 அகஸ்ட் 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: அதாவது
3: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்காம், அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
4: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
3: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.

நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் மாலை 6 மணி. இன்று நள்ளிரவு 11:10 வரை நமது நிலையம் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பும் நேரமும் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள், இடம்பெறக்கூடிய திரைப்படம் அறுவடை நாள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல் திரை இசை, 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல் திரை இசை, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால், சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி, இதில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன். அதனைத் தொடர்ந்து மண் வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். இவற்றை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்று 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 8:05 மதுரை தென்றல் திரை இசை.

இன்றைய இரவு 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த இன்றைய நிகழ்வுகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:30 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவம், உடனடி நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் மணிகண்டன் அவர்கள். இன்று 8:45 மதுரத்தின்றல் திரையிசை, அதனைத் தொடர்ந்து 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 மதுரத்தின்றல் திரையிசை. 9:30 நாடக மலர், மகனே மகனே நாடகம், எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம், அமைப்பு சிவமுருகையன் எஸ் ஜான்சன், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், அஞ்சல் சென்னை வானொலி.

இன்று இரவு 10 மணிக்கு பாராளுமன்ற கேள்வி நேர நடவடிக்கைகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும் நேரம். அதனைத் தொடர்ந்து அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பு துவங்கும். நேயர்களே, நேயர்கள் இதுவரை கேட்டு தெரிந்து கொண்டது, நமது நிலையம் இன்று நள்ளிரவு 11:10 வரை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளும் அதற்கான நேரமும் பற்ற விவரங்களை நிகழ்ச்சியும் நேரமுமாக தெரிந்து கொண்டோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி ஒலிக்கிறது ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் திரைப்படம் 1986 ஜி எம் குமார் அவர்கள் இயக்கத்தில் வெளியான அறுவடை நாள்.

0: 14 अगस्त 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर परिवार जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में एक मिनट का मौन धारण करें।
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
4: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
5: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
4: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
5: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
4: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
6: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
5: அடியாத்தி, இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
4: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
7: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
6: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
8: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
9: நேரம் மாலை 6:20.
10: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
11: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சர்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல்கள் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் அறுவடை நாள். அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி வாணிஜெயராம் அம்மாவோட குரலில் பாடல் இதோ வருகிறது.

ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் அறுவடை நாள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா கே எஸ் சித்ராவோட பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க. இன்றைய ஒருபட பாடல்கள் பகுதியில் 1986 ஜி எம் குமார் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த அறுவடை நாள் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அஞ்சலுக்காக காத்திருப்போம் நேயர்களே.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று சங்கீத நாடக அகாடமி விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டுப்புற கலைகளின் பாரம்பரியத்தையும் கலாச்சார தொன்மையையும் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கலைகளை ஆவணப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளமிக்க நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். தமிழகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் தேசிய சுற்றுலா திட்டம், பிரசாத் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுற்றுலா திட்டத்தின் கீழ் 2வது கட்டமாக மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் சிறந்த சுற்றுலா அனுபவ திட்டத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஆன்மீக சுற்றுலா திட்டங்களுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், காஞ்சிபுரம் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்காக 19 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நவக்கிரக கோயில்கள் மேம்பாட்டு பணிகளுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் மாமல்லபுரத்தில் நந்தவன பாரம்பரிய பூங்கா அமைக்கவும், உதகை ரேஸ்கோர்ஸில் சூழலியல் பூங்கா அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2676 கோடி ரூபாய் முதலீட்டுடன் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி 8 புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சிப்காட், டிட்கோ மற்றும் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம், தமிழ்நாடு தொழில்துறை வீட்டுவசதி ஆகிய நிறுவனங்களின் 2 திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிறுவனங்களுக்கான 13 கட்டிடங்கள் அவர் திறந்து வைத்தார். 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 20 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு விஜய் வழங்கினார். சிறிய நீர்நிலைகளை ஒட்டி சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்து மோட்டார் மூலம் நீர் இறைக்கும் சென்னை ஐஐடியின் திட்டத்தை மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி ஆகியோர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்த விஷ்ணுபுரம் கிராமத்தில் இன்று தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீர் கொண்டு செல்லப்படும். தண்ணீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திரு லயோலா மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாடப்புத்தக கிடங்கை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புத்தகங்கள் மாணவர்களுக்கு எவ்வித சேதமும் இன்றி பத்திரமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், கிடங்கை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் எனவும் தாம் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக கூறினார். மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள இடங்களில் புத்தகங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், உடனுக்குடன் அதனை சரிசெய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உருது பாடப்புத்தகங்கள் போதிய அளவில் வழங்கப்பட்டுள்ளதாகவும், பற்றாக்குறை இருப்பின் அதனை சரிசெய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லயோலா மணி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும்

0: இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தவிக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் பரவலாக பல்வேறு இடங்களில் மக்கள் குடிநீருக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெப்பத்தாக்கத்தின் காரணமாக ஏரி குளங்கள் வறண்டு நிலத்தடி நீர் மிகவும் குறைந்துவிட்ட நிலையில் அதனை எதிர்கொள்ள மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கவில்லை என்று அவர் குறை கூறியுள்ளார். மக்களின் தாகம் தீர்க்க ஆழ்துளை கிணறுகளை அமைப்பது, லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவது போன்ற உடனடி நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏரி குளங்களை தூர்வாறுதல், சிறு தடுப்பணைகள் கட்டுதல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடிநீர் விஷயத்தில் மாநில அரசு மெத்தன போக்குடன் செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜிக்யாசா திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இம்மாவட்டத்தில் உள்ள வெம்பாக்கம், குப்பம், வானாபுரம், ஆழிவிதை தாங்கி ஆகிய அரசு பள்ளிகளில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான 2 நாள் பயிலரங்கு நடைபெற்று வருகிறது. இப்பயிலரங்கில் மாணவர்கள் விஞ்ஞானிகளுடன் நேரடியாக உரையாடி அறிவியல் குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்துள்ளது. விஞ்ஞானிகளுடனான உரையாடல் தங்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அறிவியல் வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. சிஐஎஸ்ஆர் வந்து அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வந்தாங்க, எங்களுக்கு அறிவியல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்க வந்து நல்ல பாடலாம் நல்ல எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாங்க. அதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. இதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும் இவங்க சொல்லிக் கொடுத்தது நல்லா புரியுற மாதிரியும் நல்லா சூப்பரா நடத்துனாங்க.
1: நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அஞ்சல்துறை சார்பில் தேசிய கொடி பேரணி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திருமதி ஷரண்யா ஹரி இன்று தொடங்கி வைத்தார். சிவகாசி அருகே நமஸ்கரித்தான் பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரூன் பேங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யமாட்டோ நவோக்கி தஜிமா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 163 ரன் எடுத்தால் வெற்றியென்ற இலக்குடன் விளையாடி வரும் நெல்லை அணி சற்றுமுன் வரை 11 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்தது. 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர

0: தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவிக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் அரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் மாலை 6:40.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் மதுர தண்டல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள். முதலாவதாக மௌனராகம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் இளையராஜாவின் இசையில் பாடியது இதோ பாடல்.

மதுரதண்டு நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக இளையராஜாவோட இசையில மனு மின்மினி பாடியது.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:56. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் இம்மாதம் 18 அன்று முற்பகல் 11 அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர் சிவகாசி, வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான வழக்குகளை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து அந்த மனுவிற்கான தீர்வினையும் தேடலாம். மீண்டும் இந்த கூட்டம் நடைபெறும் நாள் நேரம் அறிவிக்கப்படுகிறது. இம்மாதம் 18 முற்பகல் 11 அளவில் தலைமை கோட்டாட்சியர் அலுவலகமான சாத்தூர் இடத்தில் நடைபெற காத்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறை தீர்க்கும் இந்த மனு சார்ந்த தகவல்களை சம்பந்தப்பட்ட கோட்டாட்சியர்கள், வருவாய் வட்டாட்சியர்கள் ஆகியவற்றிடம் நேரடியாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. இந்த தகவலை தெரிவிக்கிறார்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:00. இனி கேட்கலாம் மதுரை தென்றல்.

Let's go, boy!

0: Fahren Style.
1: Slow down, boys.

0: கூடுதல் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் நந்தகோபால் அவர்கள்.
2: தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2026 காரிஃப் பருவத்தில் வாழை மற்றும் மரவள்ளி பயிர்களுக்கு பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் வாழை மற்றும் மரவள்ளி பயிர்கள் இத்திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. வாழை ஏக்கருக்கு 72,600 ரூபாய் காப்பீட்டுத் தொகையும் விவசாயிகள் பங்களிப்பாக

தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், பொது இசேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் இணையதளத்தில் விவசாயிகள் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 54,600 ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 44,160 ஏக்கர் பரப்பளவில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக வேளாண்மை இயக்குநர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவையாறு வட்டாரத்தில் விளாங்குடி, காரக்குடி, திருப்பழனம் உள்ளிட்ட பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரும் விவசாயிகளின் வயல்களை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இத்திட்டத்தின் கீழ் 21,84,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இயந்திர நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பிற்கு முழு மானியமும், திரவ உயிர் உரம், நெல் நுண்ணூட்டச்சத்து மற்றும் நெல் விதைகளுக்கு 50% மானியமும் வழங்கப்படுகிறது. மேலும் புதிதாக வெளியிடப்பட்ட நெல் ரகங்களின் சான்று விதை உற்பத்திக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக வேளாண்மை இயக்குநர் தெரிவித்தார். சுதந்திர தினமான வரும் ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை காலை 11 மணியளவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 589 கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சிகளின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பொதுமக்களுடன் அனைத்து துறை அலுவலர்களும் பங்கேற்று விவாதிக்கவுள்ளனர். எனவே இக்கிராம சபை கூட்டத்திற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தின் கிராம ஊராட்சி பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று கிராம சபை கூட்டத்தினை சிறப்பித்திட மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடப்பு 2026-27 140,592 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான யூரியா, டிஏபி உள்ளிட்ட உரங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் உரக்கடைகளில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு 24,24,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இயந்திரம் மூலம் நடவு மற்றும் நேரடி விதைப்பிற்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் 6 உழவர் சந்தைகளில் இதுவரை 30,23,00,000 ரூபாய் மதிப்பிலான 4,933 மெட்ரிக் டன் காய்கறிகள் வரத்து வந்துள்ளதாகவும், ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். நடப்பு பருவத்தில் மாவட்டத்தில் 343 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 247,684 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், 42,872 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் நடைபெற்ற மின் KYC சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராஜப்பா நகர் கிளை 1, கிளை 2 மற்றும் பிள்ளையார்பட்டி பகுதிகளில் நடைபெற்ற முகாம்களில் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களும் கைரேகை மூலம் மின் KYC பதிவை மேற்கொள்ளும் பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பதிவு பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். பணி நிமித்தம் மற்றும் வேறு பகுதிகளில் வசிப்பவர்களும் அருகிலுள்ள நியாய விலைக் கடைகளில் மின் KYC பதிவை மேற்கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார்.

0: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும்

0: இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் இன்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் பேரணி நடைபெற்றது. ஆளுநர் திரு குலாப் சந்த் கட்டாரியா தொடங்கி வைத்த இந்த பேரணியில் ஏராளமான இளைஞர்களும் சிறுவர்களும் தேசிய கொடியேந்தி பங்கேற்றனர். மத்திய பிரதேசத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் படகு பேரணியை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். போபால் ஏரியில் நடைபெற்ற இந்த படகு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தி ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மோகன் யாதவ், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அனைத்து மக்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் காந்தி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநிலத்தில் 70 லட்சம் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களிலும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ராய்ப்பூரிலிருந்து அகமதாபாத் வரை தேசிய கொடி ஏந்தி விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலும் இந்த இயக்கம் தேசப்பற்றை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் கத்துவா நகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. காவல்துறையினர், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர். தேசிய கொடியை ஏந்தி நாட்டுப்பற்று பாடல்களை பாடி கத்துவா விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட காவல்துறை தலைமையகம் வரை நடைபெற்றது. சுதந்திர தினத்தையொட்டி உலக புகழ்பெற்ற சுற்றுலா மற்றும் புராதன சின்னமான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் கண்ணை கவரும் வகையில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கோவிலின் முகப்பு, கோபுரம் உள்ளிட்ட இடங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி வரலாற்று சிறப்பு மிக்க புராதன சின்னங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் புராதன சின்னமாகவும் உள்ள பிரதீஸ்வரர் ஆலயம் பொதுமக்களின் கண்களை கவரும் வகையில் ஹெர்கர் திராங்கா இயக்கத்தின் கீழ் கோயில் கோபுரம் மற்றும் முகப்பு வாயில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. இதனை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாட்டு மக்கள் மத்தியில் தேசபக்தியை தூண்டுவதும் நமது தேசிய கொடியின் பெருமையை நினைவு கூறுவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: Thank you. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட

மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்தது. இரு அவைகளின் நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லஹிரி இன்று வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளி, மருந்து பொருட்கள் உற்பத்தி, உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. கென்ய நாட்டின் நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை புதுதில்லியில் சந்தித்தனர். திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா கென்யா நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால உறவுகள் குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சந்திப்பு அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பாரம்பரியம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்டவை குறித்து கென்ய குழுவினருடன் தாம் பேசியதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளது. அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஜமத் இ இஸ்லாமி கூட்டணி சார்பில் திரு ஒலி அகமது போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சஹாபுதீன் கடந்த ஜூலை 24 தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு ஹபீசுதீன் அகமது தற்போது பொறுப்பு அதிபராக பதவி வகித்து வருகிறார். கடந்த பிப்ரவரி 12 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 2/3 பெரும்பான்மையுடன் பங்களாதேஷ் தேசிய கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து அக்கட்சி சார்பில் போட்டியிடும் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தபலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. புலிரியா, மேற்கு மிதினாபூர், புர்த்வான் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வகைநாடு உள்ளிட்ட 8 அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 21 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 4-3 கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 கொண்ட இந்த தொடரின் அனைத்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் பயோ

0: புவிசார் மண்ணின் ஈரப்பதத்தை அதிகரிக்கும் இயற்கை தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து மதுரை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் பொறியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ராஜேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: விவசாயிகள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் என்னவென்றால் தண்ணீர் பற்றாக்குறை, நிலத்தடி நீர் குறைவது, அதிக வெப்பநிலை போன்ற காரணங்கள் மண்ணின் ஈரப்பதம் நீண்ட நேரம் தங்குவதில்லை. வேளாண் விஞ்ஞானிகள் பரிந்துரைக்கும் ஒரு சிறந்த தொழில்நுட்பம் பயோச்சார் ஆகும். பயோச்சார் என்பது நெல் வைக்கோல், நெல் உமி, தென்னை ஓடு, கரும்பு தோகை, நிலக்கடலை ஓடு, மக்காச்சோளத்தட்டு, மரத்தூள் போன்ற வேளாண் கழிவுகளை ஆக்சிஜன் குறைவான சூழலில், அதாவது காற்று குறைவான சூழலில் அதிக வெப்பத்தில் எரித்து தயாரிக்கப்படும் கரிம கரிதான் பயோச்சார் ஆகும். இது சாதாரண கரி அல்ல. இது மண்ணின் வளத்தை அதிகரிக்கும், நீரை சேமிக்கும், கார்பனை நிலைநிறுத்தும் ஒரு சிறந்த மண் மேம்பாட்டு பொருளாகும். ஒரு பஞ்சு மீது தண்ணீர் ஊற்றினால் அது நீரை உறிஞ்சி வைத்து கொண்டு தேவையான போது மெதுவாக வெளியிடும். அதே போல பயோச்சாரில் உள்ள ஆயிரக்கணக்கான நுண்துளைகள் உள்ளன. இந்த நுண்துளைகள் மழை நீரை உறிஞ்சுகின்றன, பாசன நீரை சேமிக்கின்றன, பின்னர் தாவர வேர்களுக்கு மெதுவாக வழங்குகின்றன. அதனால் மண் நீண்ட நேரம் ஈரமாக இருக்கும். எல்லா பயோச்சார்களும் ஒரே மாதிரி செயல்படுவதில்லை. அவை தயாரிக்கப்படும் மூலப்பொருளை பொறுத்து வேறுபடுகின்றன. நெல் உமி பயோச்சார், இதில் சிலிக்கா என்ற வேதிப்பொருள் அதிகமாக இருப்பதால் அதிக நுண்துளைகள் காணப்படுகின்றன. இதனால் மழை நீரை அதிகமாக சேமிக்க முடியும். அடுத்து தேங்காய் நார் பயோச்சார், இது மிகவும் சிறந்த நீர் பிடிக்கும் தன்மை கொண்டது. மணற்பாங்கான நிலங்களுக்கு மிகவும் ஏற்றது. அடுத்து தென்னை ஓடு பயோச்சார், இது மிகவும் உறுதியான அமைப்பை கொண்டது. பல ஆண்டுகள் மண்ணில் இருந்து நீரையும் ஊட்டச்சத்துகளையும் சேமித்து வைக்கும். அடுத்து கரும்பு தோகை பயோச்சார், இதில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் நீரை நன்றாக உறிஞ்சி மெதுவாக வெளியிடுகிறது. மரத்தூள் மற்றும் மூங்கில் பயோச்சார், இவற்றில் மிக அதிக நுண்துளைகள் காணப்படுகின்றன. அதனால் அதிக அளவு நீரை சேமிக்கும் திறன் உள்ளது. பயோச்சார் மழை நீரை மண்ணுக்குள் அனுப்புகிறது. சாதாரணமாக மழை பெய்யும் போது ஒரு பகுதி நீர் வயலில் இருந்து வெளியே ஓடிவிடுகிறது. பயோச்சார் கலந்த மண்ணில் நீர் விரைவாக மண்ணுக்குள் செல்கிறது. இதனால் மழை நீர் வீணாகாது. பயோச்சாரின் துளைகளில் நீர் சேமிக்கப்படுகிறது. வெயில் அதிகமாக இருந்தாலும் அந்த நீர் உடனே ஆவியாகி விடாது. வேர்களுக்கு மெதுவாக நீர் வழங்குகிறது. பயிருக்கு தண்ணீர் தேவைப்படும் நேரத்தில் பயோச்சார் சேமித்து வைத்துள்ள நீர் வேர்களுக்கு கிடைக்கிறது. இதனால் வறட்சியிலும் பயிர் நன்றாக வளர முடிகிறது. பயோச்சாரின் துளைகள் நுண்ணுயிர்களுக்கு பாதுகாப்பான இடமாக அமைகின்றன. இந்த நுண்ணுயிர்கள் மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தி நீர் பிடிக்கும் திறனை உயர்த்துகின்றன. மணல் பாங்கான மண்ணில் பயோச்சார் சேர்த்தால் நீர் நீண்ட நேரம் மண்ணில் நிலைநிறுத்தப்படுகிறது. களிமண்ணில் பயோச்சார் காற்றோட்டத்தை அதிகரிக்கிறது, மண் இறுக்கம் அடைவதை குறைக்கிறது. வண்டல் மண், இந்த மண்ணில் காற்றும் நீரும் சமநிலையாக இருக்க பயோச்சார் உதவுகிறது. மண்ணின் நீர் பிடிக்கும் திறன் 10-40% வரை அதிகரிக்கிறது. பாசன தேவை குறைகிறது, பயிர் நல்ல வளர்ச்சி பெறுகிறது, உரத்தின் செயல்திறன் அதிகரிக்கிறது. இந்த பயோச்சாரை நேரடியாக வயலில் பயன்படுத்தக்கூடாது. அதை தொழு உரம், மண்புழு உரம், கம்போஸ்ட், உயிர் உரம் ஆகியவற்றுடன் கலந்து பயன்படுத்துங்கள். ஒரு ஹெக்டேருக்கு தேவையான அளவு குறித்து அருகிலுள்ள வேளாண் அறிவியல் மையம் அல்லது வேளாண் பல்கலைக்கழக நிபுணர்களின் ஆலோசனையை பெறுங்கள்.
0: இதுவரை பயோசார் மண்ணின் ஈரப்பதத்தை அதிகரிக்கும் இயற்கை தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மதுரை வேளாண் பொறியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ராஜேஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பட்டக்கா, எங்க போயிருந்தீங்க? உங்களை செல்வி புள்ள வந்து தேடிட்டு போச்சு.
6: செல்வி இங்கனவா வந்துச்சு? அட, நான் அவளை தேடி அவ வீட்டுக்குள்ள போயிருந்தேன். பாரு, அவ இங்கிட்டு வந்துட்டு போயிருக்கா.
5: ஆமாக்கா, இப்படி நேரம் இங்கனதான் நின்று என்கிட்ட பேசிட்டு இருந்தா. இப்பதான் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன்னு கிளம்பி போனா.
6: அச்சிச்சோ, நான் தான் புள்ள செல்வியை வர சொல்லியிருந்தேன். முக்கியமான விஷயமா பேசணும்னு வர சொன்னேன். சரி, குழு காசு கொடுக்கணுமே, நாமளே பார்த்து கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டு வருவோம்னு நினைச்சேன். அந்த புள்ள என்னன்னா இங்கே வந்து தேடிட்டு போயிருக்கு.
5: அக்கா, என்ன முக்கியமான விஷயம்னு எனக்கும் தெரியும். சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டி பலகாரம் செய்கிறீங்களே, அது விஷயமா தானக்கா?
6: அட, ஆமாம்.
5: செல்வி வந்து எல்லாத்தையும் சொன்னச்சுக்கா. நீங்க அத சுய தொழிலா செய்ய நினைக்கிறதாவும் அதுக்கு கடனுதவி கேட்டிருக்கிறதாவும்.
6: அப்படியா? செல்வி வேற ஏதானாலும் சொன்னாலா?
5: ஆமாக்கா, உங்களை இப்பவே கிளம்பி நம்ம ஊர் சமுதாய கூடத்துக்கு வர சொன்னா. அங்க ஒரு கூட்டம் நடக்க போகுதான், அங்கே வந்தா உங்களுக்கு எல்லாம் புரியும்னு சொன்னாக்கா.
6: அட, அப்படியா? அப்ப நான் இப்பவே கிளம்புறேன்.
5: அக்கா இருங்க, நானும் வாரேன். எனக்கும் கொஞ்சம் விவரங்க தெரிஞ்சுக்கணும். அக்கா, நாம கூட்டத்துக்கு வந்துட்டோம். இங்க மதிப்பு கூட்டல் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கத்தை நாம இப்ப கேட்போம்.
7: உங்களுக்கும் இந்த காட்டு பாக்கத்தில் ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கு, இதுக்கு என்ன சம்பந்தம்?
8: எனக்கும் கேவிகேக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் சம்பந்தம் இருக்கு.
7: ஒரு மாமாங்கம்.
8: 12 வருஷமா நான் இங்கே தான் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு துறையிலிருந்தும் மதிப்பு கூட்டு பொருள், விவசாயம், நான் வந்து விவசாயி, அந்த இதுல எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒவ்வொன்றும் இங்கே வந்து கத்துக்கிட்டு தான் போய் செய்கிறேன்.
7: 12 வருஷமாக பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, எப்போ பயிற்சி முடியும்?
8: சார், இப்போ வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி புதுசு புதுசாக வருதுங்க சார். அதெல்லாம் வந்து நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன்னு வீட்டில் இருந்தால் அது தெரியாது இல்லையா. இப்போ என்ன புது டெக்னாலஜி வந்திருக்கு, விவசாயத்தில் என்ன பண்ணலாம், மற்ற விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருளில் என்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்ருக்கோங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணிகிட்ருக்கிறதால ஒவ்வொன்றுக்கும் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேங்க சார். இப்போது நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வளர்த்து பார்த்ததில் எனக்கு நிறைய நஷ்டம் வந்தது. ஆனால் இங்கே வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டதால எனக்கு அதை படிப்படியாக மேலே எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு அனுபவமாக இந்த இடம் எனக்கு அமைஞ்சது.
7: இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ காலம் பயிற்சி எடுத்து என்ன முன்னேற்றம், என்ன மதிப்பு கூட்டுதல்லாம் செய்கிறீங்க, உங்களுடைய அனுபவம் என்னம்மா?
8: வனவில் வார சந்தைன்னு போட்டிருந்தாங்க சார். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இயற்கை விவசாய பொருள் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வெறும் பொருளாக எடுத்துகிட்டு வரதை விட நம்ம அதில் மதிப்பு கூட்டி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிக்கிள் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். நான்வெஜ்ஜில் பிக்கிள் பண்ண கற்றுக்கிட்டேன் ஊருகா. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த காலகட்டத்தில் சிறுதானியங்கள் வளர்ந்துட்டு வந்த காலகட்டம். அப்போ சிறுதானியத்தில் எதுவுமே தெரியாது, சிறுதானியனாலே என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் சிறுதானியத்தில் என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து பிஸ்கெட் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் மிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் வந்து சத்து மாவாக குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணித்தர்றது சிறுதானியத்தில், அதுன்றதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோங்க சார். கற்றுக்கிட்டு நாங்கள் அதை ஒரு கடையாக போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி செஞ்சிட்ருக்கோங்க சார்.
7: ஒரு அவுட்லெட்டே வச்சிருக்கீங்க?
8: ஆ, வச்சு.
7: கடை இருக்கு?
8: கடை இருக்குங்க.
7: எங்கேங்க?
8: படப்பையில் இருக்குங்க சார். நான் வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னு சொல்லிட்டு அதில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கேன். குன்றத்தூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அதனுடைய கடையே நாங்கள் வச்சுருக்கோம். விவசாயிங்க உற்பத்தி பண்ணுற பொருளை எந்த விவசாயிலாம் மதிப்பு கூட்டி கொடுக்குறாங்களோ இல்லை நேரடியாக ராவாக கொடுக்குறாங்களோ அதை எல்லாத்தையும் வாங்கி அதை நாங்கள் மதிப்பு கூட்டு பண்ணி கடை வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க சார்.
7: விற்பனை ஆகுதா?
8: ஆ ஆகுது ஆகுதுங்க சார். எங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து விவசாயம் சார்ந்த இது ஒன்றா அங்கே ஸ்டால் போட எங்களை கூப்பிடுறாங்க. அதே மாதிரி மகளிர் குழு

0: குழுலையும் இருக்கிறதால மகளிரில் என்னென்ன இது இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஸ்டால் போட கூப்பிட்றாங்க. அந்த ஸ்டால் போடவும் நாங்கள் போயிட்டுருக்கோம், அதில் ஒரு வருமானமும் வந்துட்டுருக்கு. இப்போ பாரம்பரிய உணவகம் சொல்லிட்டு எங்கள் குழு பேரை வச்சே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். படப்பையில் சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி உணவகம் சொல்லிட்டு அதுவும் இப்போ போயிட்டுருக்குங்க சார். எல்லாம் மகளிர் குழுவாக தான் சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம். எங்கள் எஃபிஓ கடை தனியாக இருக்குது, மகளிர் குழு கடை தனியாக இருக்குது.
1: இப்போ ரெண்டு கடை இருக்குது.
0: ரெண்டு கடை இருக்குதுங்க.
1: உங்கள் மகளிர் குழுவில் எத்தனை பேர் இருக்கிறீங்கம்மா?
0: எங்கள் மகளிர் குழுவில் 15 பேர் இருக்கோங்க சார்.
1: எல்லாம் ஒற்றுமையாக இருக்கீங்களா?
0: ஆ, கண்டிப்பாங்க சார், ஒற்றுமை இல்லைன்னா நடத்த முடியாதுங்க.
1: அதுதான் கேட்குறேன்.
0: அதுவும் இல்லாமல் இப்போது நிறைய இந்த ஒரு சப்சிடி ஆகட்டும் எங்களுக்கு மகளிர் குழுவுக்கு, பிஎம்எஃப்எம்ல லோன் எடுத்து தான் நாங்கள் மிஷினரி வாங்கி போட்டிருக்கோம்.
1: பிஎம்எஃப்எம்னா இதுவா? பிரதம மந்திரி சிறு உணவு பதப்படுத்தும் மாதிரி மிஷின் வாங்கிட்டு
0: பிஎம்இஜிபி இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. பிஎம்இஜிபி அப்புறம் தாட்கோவில் பிஎம்எஃப்எம்லேருந்து மாவு அரைக்கிறது, இட்லி மாவு அரைக்கிறது. இட்லி மாவும் எங்களோட ஒரு குழுவிலேருந்து ஒரு பாட் பாட்டாக பிரிஞ்சு நாங்கள் பிரித்து, ஒருத்தவங்க வந்து இட்லி மாவு இது பார்த்துக்கிறாங்க, பேட்டர் பார்த்துக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து மிளகா தனியா இந்த மதிப்பு கூட்டு வருது இல்லையா, இட்லி பொடி அதுக்கு மாதிரி மூலிகை இட்லி பொடி அந்த இதுவெல்லாம் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. இப்போ உணவகத்தையும் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. 5 பேர் மொத்தம் 3 டீமாக பிரிஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஹெட்டாக நான் இருந்து பார்த்துக்கிறேன்.
1: எல்லாத்தையும் சமாளிக்க முடியுதாம்மா?
0: எங்களோட குழு சப்போர்ட்டால் ஓடிட்டுருக்குங்க சார், என்னால் போயிட்டுருக்கு. ஆர்டரும் நிறைய வருது எங்களுக்கு, அதனால் ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்து நீங்கள் இந்த இதுவை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் வெளியே ஆர்டர்னா ஒருத்தர் ஒரு குரூப்பு, உள்ள கடைக்கு ஸ்டாலுக்கு வைக்கிறதுக்கு ஒரு குரூப்பு, அதை மாதிரி பார்த்துட்ருக்கோங்க சார்.
1: இப்போ இங்கே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பயிற்சி லேட்டஸ்ட்டாக கடைசியாக நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க? இப்போ என்ன அதன் மூலமாக பொருட்கள் தயார் பண்ணி விற்பனை பண்ணுறீங்க?
0: சார், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சார் சொல்லி கொடுத்தது வந்து கிருணி பழத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்க.
1: அது
0: கிருணி பழத்தில் வந்து அல்வா சார்.
1: அல்வா?
0: ஆமாம், கிருணி பழம் அல்வா. அதுக்கப்புறம் வந்து தர்பூசணியை சாப்பிட்டு அப்படியே போடுறோம் இல்லையா, அதில் வந்து பிக்கல் அதை மாதிரி சொல்லி கொடுத்தாங்க சார். அந்த வெள்ளையாக வரும் இல்லையா லேயர்,
1: தோலோடு?
0: ஆமாம், அதில் பிக்கல் பண்ணிய சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருக்குங்க சார், அது சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்புறம் இங்கே கோழியும் நாங்கள் வாங்கியிருக்கோம், அதுவும் ஒரு 40 எங்கள் குழு இல்லாமல் மற்ற குழுக்களுக்கும் மகளிருக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன் இங்கேருந்த கேவிக்கையிலேருந்து. எல்லாரும் அதுலேருந்து ஒரு வருமானம் ஏற்றுறாங்க. எங்கள் கடைக்கு முட்டையாகவும் அவங்க கொடுக்குறாங்க, நாட்டுக்கோழி முட்டை சேல்ஸுக்கு அந்த வாங்கி கொடுத்துருந்தேன் இல்லையா இங்கேருந்து கேவிக்கையிலேருந்து. ஒவ்வொருத்தருக்கும் 25 கோழி குஞ்சி, 20 கிலோ தீவனம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து எங்களுக்கு கடைக்கு முட்டை சப்ளை பண்ணுறாங்க மற்ற மகளிரும்.
1: உங்களுடைய லாப நஷ்ட கணக்கு பார்த்தீங்களா, வரவு செலவுகள்லாம் கரெக்டாக இருக்கா?
0: ஆ, கண்டிப்பாங்க சார், அது இல்லாமல் ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஒரு ஒரு நாளைக்கும் எவ்வளோ செலவாகுது, நாங்கள் மூலப்பொருள் என்ன வாங்குகிறோன்றது முதல் கொண்டு ரிஜிஸ்டர் வச்சுருக்காங்க சார். வச்சு அதை இது பண்ணி பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோங்க சார். சம்பளம் வந்து நாங்கள் பிரித்து எடுத்துக்கிறோம், ஆனால் அதுக்கு ஒரு சம்பளன்ற ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே எங்களோட லாப நஷ்ட கணக்கு தான் எங்களுக்கு இது பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட லாபத்தை வந்து எங்களுக்கு அடுத்த இது முதலீடுக்கு எடுத்து வச்சுருவோம் எப்போவுமே.
1: 15 பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு 3 குழுவா அதை பிரிச்சு ஒவ்வொரு குழு ஒவ்வொன்னு செஞ்சுக்கிறேன்.
0: ஆமாங்க சார், 15 பேருக்கு தனித்தனி இதுவங்க சார். ஒருத்தர் வந்து வாங்குறத பார்த்துக்கணும் ஒரு குரூப்பு, இன்னொருத்தவங்க வந்து ஸ்டால் எங்கன்னா வருதா அதை பார்க்கணும், இன்னொருத்தவங்க வந்து எனக்கு லோக்கல்ல பிடிஓ ஆஃபீஸு இதை மாதிரிலாம் இருக்கு அங்க வந்து சேல்ஸுக்கு ஸ்டால் கொடுத்தாங்கன்னா அங்க போறது, அவங்களுக்கு இது மாதிரி நிறைய இதுவெல்லாம் வரும் ப்ரோக்ராம்லாம் வரும் அவங்களுக்கு கொடுக்கறது, அதை ஒரு டீம் பார்த்துக்கிறோங்க சார். 3 டீம் ஆனால் பார்த்துக்கிறோங்க சார்.
1: உங்கள் குழுவில் வந்து நீங்கள் சேமிப்புலாம் போடுறீங்களாமா எண்ணெய் வரைக்கும்?
0: ஆ, கண்டிப்பாக போடுறோம். இருக்குங்க சார்.
1: 15 பேருக்கும்?
0: ஆ, இருக்குங்க சார்.
1: எவ்வளோ ஒரு சேமிப்பு?
0: ஒரு ஆளுக்கு 520 சார்.
1: 500?
0: ஆ, ஒரு மாதத்துக்கு ஒரு 500 வந்து சேமிப்பு, 20 வந்து சந்தா பைசாங்க சார். அது பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து மாதத்தில் 4 முறை மீட்டிங், பணம் கட்டுறது வந்து ஒரு முறை தான் கட்டுவோம். அதை வந்துட்டு அதை பேங்க்கில் போட்டு எடுத்துன்னு வந்து யாருக்கு பைசா தேவைப்படுதோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்போங்க சார்.
1: யாருக்கு வேணுனாலும் கொடுத்துருவீங்களா?
0: இல்லை, யாருக்கு? எங்கள் குழுவில் இருக்கவங்க 15 பேருக்கு.
1: 15 பேருக்கு மட்டும்தான்? இந்த 15 பேரில் யாருக்கு முன்னுரிமை
0: சார்? இப்போ பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க சார், தலைவர், செயலாளர், பொருளாளர்னு அந்த மாதிரி கீழே இருக்காங்க இல்லையா, லைனாக அப்படி தான் சார் கொடுப்போம்.
1: வரிசையாக கொடுப்பீங்க?
0: வரிசையாக கொடுப்போம்.
1: எவ்வளோ வட்டிங்கம்மா?
0: 1 பைசா வட்டி தாங்க சார்.
1: கம்மி தான்.
0: ஆமாங்க சார், குழுவில் 1 பைசா வட்டி தான்.
1: எவ்வளோ கொடுப்பீங்க அதிகபட்சமாக ஒருத்தருக்கு?
0: சார், ஒருத்தருக்கு எங்களோட சேமிப்பு இப்போ வந்து 50,000 இருக்குன்னா அந்த 50,000 எத்தனை பேருக்கு, 4 பேர் இருக்கோன்னா அந்த பிரித்து கொடுக்குறது. ஒரே மாதத்தில் ரொம்ப அர்ஜென்ட்டு ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை பிரித்து கொடுப்போங்க சார்.
1: அது உங்களுக்குள்ள அனுசரித்து கொடுத்துக்கிறீங்க?
0: ஆ, கண்டிப்பாக.
1: அந்த கணக்கு வழக்கெலாம் கரெக்டாக எழுதுவீங்களா?
0: ஆ, கணக்கு வழக்கு இருக்குங்க சார். அது நான் எங்களுக்கு வந்து தணிக்கை பண்ணுறாங்க குழுவை, ஆடிட்டிங் பார்த்து தான் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தணிக்கை பார்த்துருவாங்க சார். சார், இப்போது நாங்கள் மாடு ஒரு 10 மாடு வச்சுருக்கோங்க சார்.
1: கறவை மாடு?
0: ஆ, கறவை மாடு. அதில் வந்து நான்

0: இங்கே தான் விமலாராணி மேடம் சார் அப்புறமா எல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ வந்து நான் பாலாக கொடுக்கறது இல்லைங்க சார். பன்னீர் அதிலேருந்து தயிர் போட்டு தயிரை இது பண்ணி கடைஞ்சி எடுத்துகிட்டு எங்கள் கடைக்கு மோர் கொடுத்துட்றோம். வெண்ணெய் எடுத்து இப்போது நெய் காய்ச்சி கொடுக்குறோங்க சார். ஒரு லிட்டர் நெய், ஏன்னா தயிர் போட்டதால் ஒரு லிட்டர் நெய் வாங்கினாங்கன்னா 2000 ரூபாங்க சார் ஒரு லிட்டர் நெய்.
1: 2000?
0: ஆமாங்க சார்.
1: ஏங்கம்மா 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு வெளியில் அழகாக கிடைக்குது
0: சார். அது வந்து பச்சைப்பால்லேருந்து க்ரீம் எடுத்து பண்ணுறாங்க இல்லைங்க சார். ஆனால் இது ப்ராசஸ் அதிகம் சார். நாங்கள் பாலை காய்ச்சணும், அதுலேருந்து எடுத்து தயிர் போட்டு சில டைம் வந்து இது மாதிரி மழை டைம்லாம் வந்ததுன்னா தயிர் மோர் சேல்ஸ் ஆகாது இல்லையா. அப்போ வந்து நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதால தேமோ கரைசலுக்கு கொடுத்துருவோங்க சார். அதனால இது எங்களோட நெய்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க சார்.
1: அவ்வளோ தரமானதுன்னு சொல்கிறீங்க?
0: கண்டிப்பாங்க சார். சார் எங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்து எங்கள் பொருள் தவிர வேறு எதுவும் வாங்க மாட்டாங்க. நீங்கள் காலி ஆயிடுச்சுன்னா கூட போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு தான் சொல்லுவாங்க. பயங்கர ஸ்மெல் வரும். நாங்கள் முருங்கைக்கீரை போட்டு கருவேப்பிலை போட்டு காய்ச்சி இது பண்ணுவோம் லாஸ்ட்டில். அது நல்ல இது இருக்குது. நாங்கள் போய் சொன்னாலும் எங்கள் சேர்மன் கிட்ட கூட, நீங்கள் இப்போதைக்கு இருக்க கரண்ட்ல இருக்க சேர்மன் கிட்ட கேட்டு கூட. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் கேவிகேலேருந்து காளான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருந்தோம். காளான் ஷெட்டு வந்து எங்கள் சேர்மன் பிடி ஆஃபீஸ்லேயே போட்டு கொடுத்து எங்களை காளான் வளர்த்து தர சொல்லி காளான் வளர்த்து அதையும் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயும் மதிப்பு கூட்டு பண்ணிட்டு இருக்கோங்க
1: சார்.
0: காளான் இருக்குங்க சார்.
1: அதில் நிறைய பூஞ்சை வந்துடும், அது வந்துடும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். கொஞ்சம் இதுவாச்சுனாலும் பெட்டே கண்டாமினேஷன் ஆகிடுங்க
1: சார்.
0: அதில் பிக்கிள் பண்ணுறோம், ஊறுகாய் பண்ணுறோம், பிஸ்கெட் பண்றோம், சூப்பு பவுடர் பண்றோம். காளான்ல காய வச்சு சூப்பு பவுடரும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
1: எல்லாம் விற்பனை ஆகுதுமா?
0: ஆகுதுங்க சார்.
1: இன்னும் நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
0: சிப்பி காளான் சார் இது. சில பேருக்கு தெரியல இது பெருசா இருக்கு, ஆனா வாங்கி சாப்பிட்டவங்க திரும்ப
1: கேக்குறாங்க. புரதச்சத்து ரொம்ப அதிகமானது, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம்.
0: விட்டமின் டி அக்செப்ட் பண்ற ஒரே இது எதுன்னு கேட்டா காளான் தான் சார். நீங்க கொஞ்ச நேரம் சமைக்கிறதுக்கு முன்னாடி வெயில்ல வச்சுட்டு எடுத்து சமைச்சிங்கன்னா அதோட விட்டமின் டியும் இதுவாகும் சார். சூரிய ஒளியில தான் கிடைக்கும் நமக்கு
1: விட்டமின் டி.
0: ஆனா இதுல வச்சு எடுத்தாலே கிடைச்சிரும்.
1: சூரியம்மா என்ன படிச்சிருக்கீங்க?
0: நான் எம்காம் முடிச்சிருக்கேங்க சார்.
1: முடிச்சுட்டு சுயோதய குழு பண்ணிட்டு இருக்கீங்க, ஏமா அப்படியே வேலைக்கு கூட போயிருக்கலாம்
0: சார். சொந்த பிசினஸ் பண்ணணும்னு ஆசை, சொந்த தொழில் அப்படியே குழந்தைங்க அப்படின்னு போன வச்சு. அப்புறம் விவசாயம் தான் அப்பாவுடைய இதுவே, அதனால அப்பா தொழில் மாமனார் எல்லாமே விவசாயம்ன்றதால அந்த விவசாயம் சார்ந்த தொழிலாகவே பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எஃபிஓவில் சேர்ந்தோம். எஃபிஓலேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டு நாங்களே கடை வச்சுட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க சார்.
1: அதே
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க சார். மற்ற தொழில் இது பண்ணியிருந்தேன்னா இப்படி இருந்திருக்குமா என்னன்னு தெரியாது. என்னால 4 பேர் பிழைக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குங்க சார்.
1: அந்த மன திருப்தி மட்டும் போறாதுமா
0: சார். எங்களுக்கு வருமானமும் வருது இல்லைங்க சார். வருமானமும் வருது. நான் வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு என்ன சொல்றதுன்னா, பிஎம்எஃப்எம்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. தாட்கோல போன ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. அதுவும் நான் எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைன்ல போட்டு ஒவ்வொரு மகளிருக்கும் கடவுளால் கைவிடப்பட்டவங்க, விதவைகள், இவங்கெல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் கேட்பாங்க. அந்த மகளிருக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த உதவியை எல்லாருக்கும் லோனாக எடுத்து கொடுக்கறதுலேருந்து கடை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேங்க சார்.
1: உங்களாலான சமூக உதவி, சமூக பணி தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறீங்க?
0: கண்டிப்பாங்க சார். அதில் இருக்க சந்தோஷம் வேற எதுவும் இல்லைங்க சார். ஒரு அம்மாவுக்கு 3 பொண்ணு வீட்டுக்காரில் இறந்துட்டாங்க.
1: சரி.
0: அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஓலை வீடு தான், கூரை வீடு. அவங்க வந்து கேட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா, எங்கள் வீட்டுக்காரன் இறந்துட்டாருன்ட்டு. அவங்களுக்கு நம்ம பிஎம்எஃப்எம்லேருந்து மாவு அரைக்கிற மிஷின் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து அவங்க வீட்லேயே வச்சு அரைச்சி ஒரு நாள் வந்தாங்க வீட்டுக்கு. என்னங்கண்ணே இல்லை, கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வந்து இன்றைக்கி என்னால் என் 3 பிள்ளைங்களை காலேஜ் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், எனக்கு டெய்லி வருமானமும் வருது, அவங்களுக்கு பஸ் பேர் கொடுக்குறேன், என்னை இந்த அளவுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்ததே நீ தான் சொல்லிட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க சார். அந்த ஒரு சந்தோஷம் போதாதுங்களா?
1: நிச்சயமா மன திருப்தி தான்மா வேணும். சாப்பாடு ஒன்று தான் மனுஷன் போகிறோன்னு சொல்லுவான். எவ்வளோ பணம் கொடுத்தீங்கனாலும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல சமூக பணி செஞ்சு ஒரு குடும்பத்தை வாழ வச்சுருக்கோம், ஒரு குடும்பத்தை நிமித்து கொண்டாந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்குது பாருங்க. அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. உங்களுடைய சமூக பணி தொடரணும். உங்களை தொடர்பு உள்ள உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணணும், இன்னும் நிறைய குடும்பத்தை நீங்கள் முன்னேற்றணும்.
0: 7299-60-4670.
1: 72-99-60-46-70. இதில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: கண்டிப்பாக.
1: ரொம்ப சந்தோஷமா. சமூக பணி தொடரட்டும்.
0: கண்டிப்பாங்க சார்.
2: என்ன பட்டக்கா, மதிப்பு கூட்டல் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவங்க பி சரவணன் அவங்களோட தகவல்களை எம்புட்டு அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல.
3: கேட்டேன் முத்தழகு, எனக்கு இருந்த சந்தேகம் எல்லாமே இப்போ தீர்ந்து போச்சு.

0: அக்கா, மகளிர் சுயமாக தொழில் தொடங்க பயிற்சியும் கொடுத்து கடன் உதவியும் செஞ்சு கொடுத்து நாம் வாழ்க்கையில் முன்னேற உதவிக்கரம் நீட்ட முன் வரும்போது அந்த கரத்தை பிடிச்சி மேலே வரத்தானே புத்திசாலித்தனம்.
1: சரியா சொன்ன முத்தழகு. அதனா நிச்சயமா நல்ல வழியில பயன்படுத்தி முன்னுக்கு வந்து என் சொந்த கால கம்பீரமா நிப்பேன்.
0: ரொம்ப சந்தோஷம்க்கா. சரிக்கா, நீங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு ஒரு சோழி இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன்.
1: ஏன் என்ன மட்டும் தனியா விட்டுவிட்டு நீ எங்க போற?
0: அது ஒன்றும் இல்லைக்கா, எங்கள் விவசாய நிலத்தில் ரொம்ப நாளாக மகசூலே பார்க்க முடியல. அதான் மண் பரிசோதனை எதுவும் பண்ணணுமா என்ன ஏதுன்னு வேளாண் அலுவலகத்தில் போய் எங்கள் மச்சான் கேட்டுட்டு வர சொன்னார். அதுக்கு தாங்க போகிறேன்.
1: அவ்வளவு தானே? இரு, நானும் வரேன். உங்கள் விவசாய நிலத்தோட மண்ணை கையில் எடுத்துக்கிட்டியா?
0: கையோடு கொண்டாந்துட்டேன்க்கா. அங்கேயே பரிசோதனை செஞ்சுக்கிடலாம்ல.
1: நல்லது பிள்ளை. இதோ வந்துட்டோம் பாரு. ஆமா, யாரு விவரம் சொல்ல போறாங்க?
0: மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் பத்தி திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவங்க தான் தகவல்களை பகிர்ந்துக்க போறாங்கக்கா. நாம கவனமா கேட்போம்.
2: குறிப்பா மண்வளம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலையில நெல் விவசாயத்தை பொறுத்த அளவுல மண்வளம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க?
3: நெல் விவசாயம் சிறப்பாக அமைவதற்கு மண் வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக களிமண் சார்ந்த நிலத்துல தான் இந்த நெல் பயிர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. மண் களிமண்ணாக இருந்தாலும் அதுல வந்து கொஞ்சம் மணலும் இருக்கும், அத வண்டலும் இருக்கும். எனவே எந்த வகையான மண்ணா இருந்தாலும் அந்த மண் வளம் வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக களிமண் நன்றாக வளமான ஒரு மண். ஆனாலும் இந்த நெல் விவசாயம் எல்லா வகையான ஊட்டச்சத்துகளும் நம்ம இந்த பயிருக்கு தேவையான நேரத்தில் சமச்சீர் அளவில் கிடைச்சாதான் நல்ல ஒரு மகசூல் வந்து நம்ம எடுக்க முடியும்.
4: ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான மண்ணை குறிப்பிட்டு சொல்றாங்க. சில இடத்துல அமிலத்தன்மை இருக்குதுங்கிறாங்க, சில பகுதிகளில் சுண்ணாம்பு சத்து கூடுதலா இருக்குதுங்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலையில அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் விதைகள் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது. அப்படி
3: பல வகையான மண் வகைகள் இருக்கிறது, அதாவது களிமண், செம்மண், இன்னும் அமிலத்தன்மை நிறைந்த இந்த மாதிரி உள்ள நிலங்கள் இருக்கிறது, சில கலர் நிலங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு நிலங்கள் இருக்கிறது. இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வகையான மண்ணிலும் இந்த நெற்பயிர் நன்றாக வளரும். இருந்தாலும் நம்ம மண் பரிசோதனை பண்ணி இந்த மண்ணில் என்ன சத்துக்கள் குறைவாக இருக்கிறது, இல்லை என்ன பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணினா தொடர்ச்சியாக அதிக மகசூல் நம்ம எடுக்க முடியும்.
4: மண் பரிசோதனை செய்யறதுனால பொருளாதார ரீதியாக என்ன ஒரு லாபம் இருக்குங்கிறீங்க?
3: மண் பரிசோதனை பண்ற விவசாயிகளுக்கு மண் வள அட்டை வந்து கொடுக்கப்படுகிறது. இந்த அடிப்படையாக பயிர் ஆரோக்கியமாக வளர்றதுக்கு வந்து நமக்கு இந்த மண் வளம் தான் ரொம்ப முக்கியம். மண் வளத்தை நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, அது மண் ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனை பண்ணி தான் அந்த மண் வளத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி நம்ம மண் வளத்தை தெரிஞ்சு அதன்படி அடிப்படையில் நம்ம எந்த பிரச்சனை இருக்கிறது சொல்லி அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து, இப்போ குறிப்பாக அமில நிலம் வச்சுடுமே, அந்த அமில நிலத்துக்கு டோலமைட்டு வகையில் இல்லாவிட்ட சாதாரண சுண்ணாம்பு நம்ம போடலாம். அதை போட்டுட்டு நம்ம வந்து எந்த உர பற்றாக்குறை இருக்கிறது சொல்லி தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது இந்த விவசாயிகளுக்கு வந்து அதிகமான தேவையில்லாத உரங்களை போட்டு பண விரயம் பண்ற அந்த காரியம் வந்து நம்ம விலக்கு பண்ணலாம். அதாவது விவசாயம் வந்து குறிப்பாக நெல் விவசாயம் இப்போது லாபகரமாக போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. எனவே நம்ம வந்து மண் பரிசோதனை பண்ணி இதன் அடிப்படையில் நம்ம வந்து உரம் பண்ணோம்னா நிச்சயமாக தேவையில்லாத உரங்களை போட்டு பண விரயம் பண்ணி அதனால இழப்புகளை நம்ம தவிர்க்க முடியும்.
4: ஒரு ரகம் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன ஆராய்ச்சி திடல்ல உள்ள களத்து மட்டிலையும் கூட மண்ணை பரிசோதனை செய்யறது உண்டுமா ஒவ்வொரு ரகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன?
3: ஆமாய், அதாவது பல மண் வகைகளில் பல இடங்களில் அந்த ரகத்தை வந்து பயிர் செய்யறாங்க. பயிர் செய்து எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மண் வளங்களிலும் அந்த பயிர் எப்படி வளர்கிறது, எப்படி மகசூல் தருகிறது என்பதை பார்த்து அதற்கான உரம் நிர்வாகத்தையும் நம்ம சரியாக கடைபிடித்து எப்படி மகசூல் வருது அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த ரகத்தை வந்து வெளியிடுறாங்க. எனவே ரகம் வெளியுவதற்கு முன்பதாக எல்லா தட்பவெப்ப நிலைகள் எல்லா மண் வகைகள் இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த ரகம் வெளியிடப்படுகிறது. எனவே மண் வளத்தின் அடிப்படை சுற்றுச்சூழல் அடிப்படையில் இந்த ரகங்கள் வெளியிடப்படுகிறது. நெல் விவசாயத்தில் தொடர்ச்சியாக அதிகமாக

0: கவுன்சில் பெறணும்னா இரண்டு ஆலோசனை நான் சொல்ல முடியும் இந்த நேரத்தில். முதலாவதாக மண்வள அட்டை, இரண்டாவதாக நெல் விவசாயிகள் வைத்திருக்க வேண்டியது வந்து இலைவன் அட்டை. ஏன்னா அது பச்சையாக இருக்குதான்னு பார்த்து தான் உரங்களை போடுறாங்க. எனவே நம்ம வந்து இது ரெண்டும் வந்து மிகவும் முக்கியம். மண்வள அட்டை எதற்கு வைத்திருக்கணும்னு சொல்கிறேன்னா, அந்த மண்வள அட்டையை பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் என்ன ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கிறதுன்னு சொல்லி. விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிலத்தை பார்த்து அதில் பயிர் எப்படி பச்சையாக இருக்குதா என்பதை பார்த்துட்டு உடனே பக்கத்தில் உரம் போட்டாங்கன்னா அந்த வயல் வந்து நல்லா பச்சையாக இருக்கும். உடனே என்ன போட்டால் நம்ம நிலத்தில் நம்ம பயிருக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னு சொல்லி உடனே கடையில் போய் டிஏபியில் யூரியா வாங்கி போடுவாங்க, பொட்டாஷியில் அவங்க போடுவாங்க, போட மாட்டாங்க. இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் நம்ம அதிக பண விரயம் உரங்களின் விலைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனவே நம்முடைய அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா, விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக மாற்றணும், அதற்காக விவசாயிகள் வந்து உரம் போடணுமா அப்படின்னு சொல்லி நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும்னா நம்ம இலைவன் அட்டை வந்து மிகவும் முக்கியம். குறிப்பாக நன்றாக சிம்பு வருகிற பருவம், பூ வருகிற பருவம், இந்த மாதிரி உள்ள பருவத்தில் கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த முக்கிய பருவங்களில் நம்ம இலைவன் அட்டையை வச்சு நம்ம இந்த உரங்கள் போடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து இந்த பயிருக்கு உரம் போட்டோம்னா நம்ம அதிக லாபத்தை தொடர்ச்சியாக எடுக்க முடியும். இருந்தாலும் மண் வள பரிசோதனை பண்ணும்போது நமக்கு அந்த மண்ணில் வந்து அங்க கரிம பொருள் அதுதான் அடிப்படை. மண் நன்றாக ஆரோக்கியமாக இருக்குன்னா அந்த அங்க கரிம பொருள் வந்து நன்றாக இருக்கணும் மண்ணில். அது வந்து குறிப்பாக 1% வரை இருக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும்.
1: உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமாக இருந்தாலும் சரி செயற்கை உரமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
0: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர, இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில் நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்தில் எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நம்ம வந்து நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: ரசாயன உரத்தை பொறுத்த அளவில் வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு, அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படி ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரி இருக்குது.
0: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மண்ணுடைய தரம், அதாவது மண்ணுடைய ஹெல்த் சொல்லுவாங்க, அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவையில்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில் சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துகிற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும். எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும்போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமாக நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும், இல்லை டிஏபி போடும், காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல. அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மண் பரிசோதனையில் தான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும், ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழிற்பாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை

0: நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவு அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
1: அக்கா, மண் வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் பத்தி திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? அருமையா இருந்துச்சுல்ல
2: விவரங்க. ஒன்னு ஒன்னும் முத்து முத்தால இருந்துச்சு.
1: எங்க நிலத்தோட தன்மை என்னன்னே தெரியாம மேலும் மேலும் விவசாயத்தை பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்பெல்லாம் புரியுது மண் பரிசோதனை எம்பட்ட முக்கியம்னு.
2: ஆமா முத்தழகு, உங்க நிலத்து மண்ணை முதல்ல பரிசோதனை செய்யி. அப்படி செஞ்சு எந்த சத்து குறைவா இருக்கோ அந்த சத்தை கொடுத்து நல்ல மண் வளத்தை மேம்படுத்திடு.
1: கண்டிப்பாக்கா, எங்கள் நிலத்துக்கு ஏற்ற மாதிரி சமச்சீர் உரத்தை கொடுத்து இந்த வட்ட வெள்ளாமையில் மும்மடங்கு லாபத்தை பார்க்குறோம் பாருங்க.
2: ரொம்ப சந்தோஷம் பிள்ளை. அப்போ நம்ம கிளம்புவோமா? போகிற வழியிலே அந்த செல்வி பிள்ளையை பார்த்து குழு காசையும் கொடுத்துட்டு இந்த விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போவோம்.
1: சுய தொழில் செஞ்சு முன்னேற உங்களுக்கும் வழி கிடைச்சது. மண் வளத்தை பரிசோதனை செஞ்சு விவசாயத்தில் நல்ல மகசூல் எடுக்க எனக்கும் வழி கிடைச்சிருச்சு. வாங்கக்கா போவோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: வாங்க, பணம் தேவை, என்ன செய்யறது?
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
4: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
5: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
8: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று சங்கீத நாடக அகாடமி விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டுப்புற கலைகளின் பாரம்பரியத்தையும் கலாச்சார தொன்மையையும் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கலைகளை ஆவணப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளமிக்க நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். தமிழகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய

அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் தேசிய சுற்றுலா திட்டம், பிரசாத் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுற்றுலா திட்டத்தின் கீழ் இரண்டாவது கட்டமாக மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் சிறந்த சுற்றுலா அனுபவ திட்டத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஆன்மீக சுற்றுலா திட்டங்களுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், காஞ்சிபுரம், வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் சுற்றுலா மேம்பாட்டுப் பணிகளுக்காக 19 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நவக்கிரக கோவில்கள் மேம்பாட்டுப் பணிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் மாமல்லபுரத்தில் நந்தவன பாரம்பரிய பூங்கா அமைக்கவும், உதகை ரேஸ்கோர்ஸில் சூழலியல் பூங்கா அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2676 கோடி ரூபாய் முதலீட்டுடன் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி 8 புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சிப்காட், டிட்கோ மற்றும் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம், தமிழ்நாடு தொழில்துறை வீட்டு வசதி ஆகிய நிறுவனங்களின் 2 திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிறுவனங்களுக்கான 13 கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார். 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 20 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு விஜய் வழங்கினார். சிறிய நீர்நிலைகளில் சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்து மோட்டார் மூலம் நீர் இறைக்கும் சென்னை ஐஐடியின் திட்டத்தை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி ஆகியோர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்த விஷ்ணுபுரம் கிராமத்தில் இன்று தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீர் கொண்டு செல்லப்படும். தண்ணீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திரு லயோலா மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாடப்புத்தக கிடங்கை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புத்தகங்கள் மாணவர்களுக்கு எவ்வித சேதமும் இன்றி பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும், கிடங்கை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் தாம் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார். மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள இடங்களில் புத்தகங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், உடனுக்குடன் அதனை சரிசெய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உருது பாடப்புத்தகங்கள் போதிய அளவில் வழங்கப்பட்டுள்ளதாகவும், பற்றாக்குறை இருப்பின் அதனை சரிசெய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லயோலா மணி தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவைக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் பரவலாக பல்வேறு இடங்களில் மக்கள் குடிநீருக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெப்பத்தின் தாக்கம் காரணமாக ஏரி, குளங்கள் வறண்டு நிலத்தடி நீர் மிகவும் குறைந்துவிட்ட நிலையில், அதனை எதிர்கொள்ள மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறியுள்ளார். மக்களின் தாகம் தீர்க்க ஆழ்துளை கிணறுகளை அமைப்பது, லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவது போன்ற உடனடி நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏரி, குளங்களை தூர்வாருதல், சிறு தடுப்பணைகள் கட்டுதல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடிநீர் விஷயத்தில் மாநில அரசு மெத்தனப்போக்குடன் செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யமாட்டோ நவோகி தஜிமா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் நெல்லை அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்கலாம் மதுர தென்றல். நிகழ்ச்சியில் வரும் முதலாவதான பாடல் சின்னமாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகியோட குரல்கள் பாடல் வருது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவம். உடனடி நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் மணிகண்டன் அவர்கள். உடனடி நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்யூட் டிசீசஸ் அப்படின்னா என்ன, இதுக்கு ஏதாவது கால அளவு இருக்குதா?
3: அக்யூட் டிசீஸ் என்பது உடனடியாக ஏற்படும் நோய். உதாரணத்துக்கு பார்க்க போனோம்னா, நைட் நீங்கள் தூங்கலை அப்படின்னா நாளை காலையில் ஒரு சின்ன தலைவலி ஏற்படும். உணவு நைட்டு வந்து கொஞ்சம் லேட் நைட்டாக சாப்பிட்ருந்தீங்க, இல்லை கொஞ்சம் அதிகமான உணவு வகைகள் சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்ஸோ இல்லை செரிமான கோளாறு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேயே, உதாரணத்துக்கு திருப்பி ஒரு ரெஸ்ட் எடுத்தோம்னா அதுவே சரியாயிரும். இல்லை டைஜஷனு கொஞ்சம் வயிறு சாதாரண உணவு கொஞ்சம் மிதமான உணவுகள் எடுத்துக்கொண்டோம்னா அடுத்த நாளே சரியாகும். இதை வந்து அக்யூட் டிசீஸ் வராது, இது அதுவாகவே சரியாகிவிடும். அதேமாரி அக்யூட் டிசீஸ் அப்படின்னு சொன்னோம்னா காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, ஜலதோஷம், அலர்ஜிக்கான இருமல், இவையெல்லாம் அக்யூட் டிசீஸில் வரும். இந்த அக்யூட் டிசீஸோட கால அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் உதாரணத்துக்கு 3 நாள் இருக்கலாம், இல்லை 5 நாள் இருக்கலாம். வைரல் ஃபீவராக இருந்துச்சுன்னா ஒரு 5-7 நாள். நிமோனியா கூட அக்யூட் டிசீஸில் தான் வரும். இவையோட கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1-7 நாட்கள் இல்லை ஒரு 15 நாட்கள், அவ்வளோதான். அதுக்குள்ளே இருக்கிறது அக்யூட். இதுக்கு மீறி போனோம்னா அது அக்யூட் கிடையாது, கிரானிக் டிசீஸில் இருக்கும்.
2: தற்போதைய காலகட்டத்தில் எந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் இந்த அக்யூட் டிசீஸ் கேட்டகரியில் இன்னும் அதிகமாகிக்கிட்டே வருது?
3: ஃபீவர், லூஸ் மோஷன் சொல்கிற வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், சளி இருமல், சோர் த்ரோட் சொல்கிற தொண்டை வலி, ஏர் இன்ஃபெக்ஷனில் வர்றது, இவை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதிகமாக எந்த காலகட்டங்களையும் முதல் ஏற்படுற தொந்தரவுகளாக இருக்கும்.
2: உடனடி நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்யூட் டிசீஸ் வருவதற்கான காரணங்கள் என்ன டாக்டர்?
3: பருவநிலை மாற்றங்கள், மழைக்காலம் இல்லை வெயில் காலம், அதிகமான வெயில் காலம், உணவு மிகச்சிறப்பு பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் சாப்பிட்றது, இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே ஒரு ட்ராவல் ஒரு ப்ரொலாங்ட் அதிகமான போக்குவரத்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க ஒரு 2-3 நாள், இப்போ தண்ணி மாற்றி குடிச்சிக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து அக்யூட் டிசீஸ்க்கு காரணம். இது பத்தாமல் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்னாலையும் அக்யூட் டிசீஸ் வரக்கூடிய காரணங்கள் நிறைய இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஏற்படும் ஒரு மனஸ்தாபங்களோ, அலுவலகத்தில் ஏற்படும் ஒரு மனஸ்தாபங்களோ, இவை கூட அக்யூட் டிசீஸ் தூக்கமின்மை ஏற்படுத்தி அதனால் ஏற்படும் விளைவுகளும் அக்யூட் டிசீஸில் வரும்.
2: உடனடி நோய்கள் ஏற்படுவதற்கு சுற்றுப்புற சூழலும் அது சார்ந்த அமைப்புகளும் காரணமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இதனால் என்னென்ன நோய்கள் வரும்?
3: என்விரான்மெண்டல் சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு கிளைமேட் சேஞ்சஸே சொல்கிறேன் உங்களுக்கு, மழை இல்லை இந்த இப்போ நம்ம இருக்கிற வெயில் காலங்கள், அதிகமான வெப்ப தாக்கம், இவைகள்லாம் ஏற்படுறது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, அதனால் அதிகமான ஐஸ் வாட்டர்லாம் குடிப்பாங்க இந்த வெயிலில், அதனால் ஏற்படும் சளி, ஜலதோஷம், தலைவலி, காய்ச்சல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சேஞ்சஸில் வரும். சுற்றுப்புற சூழல் அப்படின்றத விட பொதுவாக ஒரு எக்ஸாம் டென்ஷனில் கூட நம்மளுக்கு ஒரு தலைவலியோ ஸ்ட்ரெஸ்னால கூட ஒரு லூஸ் மோஷனோ வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இது எல்லாம் அந்தந்த காரணியில் கண்டுபிடித்து அதை சரி செய்வதன் மூலம் எளிதாக வெளியே வந்துடலாம். அதை மீறி போகும்போது மருத்துவத்தின் தேவைகள் பல.
2: உடனடி நோய்களுக்கு ஹோமியோபதி தரக்கூடிய சிறப்புகள் என்னென்ன?
3: முதல் காரணமாக வந்து ஆன்டிபயோட்டிக் எதுவும் இல்லாமல் அவங்களோட இம்யூனிட்டி ரைஸ் பண்ணும்போது மீண்டும், இப்போ பருவ மாற்றம் என்பது வந்து இந்த வருஷத்தோட நின்று போகிறது கிடையாது, அடுத்த வட்டம் இதை விட

0: அடிக்கலாம். இல்லை இதை விட மழை வந்து வெயிலே இல்லாமல் மழையாகவே பெஞ்சிக்கிட்டு போகலாம். ஏன்னா பருவ மாற்றங்கள் அப்படி தான் வருது. அந்த மாற்றத்தில் நம்மளோட இம்யூனிட்டி என்ற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக எழுப்பி விடுவதன் மூலமாக மீண்டும் அந்த நோய் வராமல் அடுத்த காலகட்டங்களில் கிளைமேட் சேஞ்ச் ஏற்படும் போது அவருக்கு அந்த வித பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் ஹோமியோபதியில் இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கான மருந்துகளை கொடுப்பதன் மூலமாக மீண்டும் மீண்டும் அதில் தாக்கம் ஏற்படாமல் இருக்கிறது வழிவகை செய்யும்.
1: உடனடி நோய்கள் ஏற்படும் போது பாதிப்புக்கு உண்டான நபர் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் என்ன, ஏதாவது எடுத்துக்காட்டோட கொஞ்சம் சொல்லுங்க.
0: உதாரணத்துக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியை வந்து சுட வச்சு அற வச்சு குடிக்கிறது, மிதமான உணவுகளை சாப்பிட்றது, அதிகமான மசாலாவோ இல்லை ஸ்பைசி உணவுகளை தவிர்க்கிறது, துரித உணவை தவிர்க்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, தூக்கம், இவை வந்து இன்றியமையாக தான் இருக்கும். இந்த கட்டுப்பாடுகள் வந்து கட்டாயம் விதிக்கப்படும்.
1: ஹோமியோபதி மருத்துவத்தில் குறிப்பிட்டு வரக்கூடிய இந்த உடனடி நோய்களுக்கு தீவிர கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்குதா? அப்படின்னா என்னென்ன நோய்களை உடனடியாக நம்ம இதோட தீவிரத்தை கட்டுப்படுத்த முடியும்?
0: அக்யூட் டிசீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அக்யூட் டிசீஸும் தீவிரத்தை நம்ம உடனடியாக கட்டுப்படுத்தலாம். ஆனால் எயில்மெண்ட்ஸ்னு சொல்கிற என்ன காரணங்களில் அந்த கம்ப்ளைண்ட் வந்து தான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் மிகச்சரியாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுதுன்னா வயிற்றுப்போக்கான காரணம் வந்து மிக சரியான உணவை சாப்பிட்ருந்தாலும் இல்லை தண்ணீர் நல்லா குடிச்சு ஹைட்ரேட் ஆகியிருந்தாலும் இல்லை ரெஸ்ட் இருந்தால் அப்படியும் லூஸ் மோஷன் எனக்கு வருது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சால் அதை மிக விரைவில் குணப்படுத்த முடியும். அக்யூட் டிசீஸ்லையும் அதுக்கான காரணங்கள் கட்டாயம் தெரிஞ்சால் அந்த காரணத்தை வைத்து கொடுக்கப்படும் மருந்துகள் மூலமாக எளிதிலும் மிக விரைவாகவும் சுலபமாகவும் குணப்படுத்தலாம்.
1: பொதுவாக உடனடி நோய்களுக்கு தரப்படக்கூடிய ஹோமியோபதி மருந்துகள் எதன் அடிப்படையில் அந்த உடம்புலையும் மனசுலையும் செயல்படுது?
0: நல்ல கேள்வி. செரிமான கோளாறாக இருந்ததுன்னா கட்டாயம் அவரோட உணவு முறை என்ன, அதுக்கு முதல் நாள் என்ன உணவு முறை இருந்ததுன்னு கேட்போம். இப்போ அவர் சாப்பிட்ட உணவு வந்து அதற்கான காரணம் நமக்கு நல்லா தெரியப்படும்னா அதை பேஸ் பண்ணி மருந்து கொடுப்போம். உதாரணத்துக்கு அவர் சாப்பிட்ட உணவில் அசைவமோ சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதிகம் தயிர் ஊற்றி சாப்பிடலாம், தயிரை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சு சாப்பிட்ருந்துருக்கலாம், அப்போ அதன் காரணமாக குளிர்ந்த உணவை ஏற்படுத்தி கொண்டதுனால் ஏற்பட்ட தொந்தரவுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம மருந்து கொடுக்கும் போது அது உடனடியாக சரியாயிரும்.
1: பொதுவாக எந்த மாதிரியான மருந்துகள் எல்லாம் அதுக்கு கொடுக்குறீங்க ஹோமியோபதியில்?
0: லேட் நைட்டாக ஹோட்டலில் சாப்பிட்ருக்காரு, ஒரு நைட்டு வந்து ஒரு படம் பார்த்துட்டு தூங்குறதும் ரொம்ப லேட்டு, சாப்பிட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துரித உணவாகவோ இல்லை ஸ்பைசியான ஃபுட் பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்ருந்தாலும் நெக்ஸ்வாமிக்கான்ற மருந்து வந்து அதுக்கு மிக சரியான மருந்தாக இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அர்சனிக்கம் ஆல்பம் பல்சாட்டிலா போன்ற மருந்துகளும், கிளைமேட் சேஞ்சினால் வர்ற கோல்டு ரன்னிங் நோஸ் ஃபீவர் அதுக்கும் பல்சாட்டிலா போன்ற மருந்துகள் மிக சிறந்த மருந்துகளாக இருக்கும்.
1: பொதுவாக ஹோமியோபதி மருந்துகளை நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் மருந்தகங்களில் வாங்குவது மிக சரியான ஒரு வழிமுறையா?
0: மருத்துவரின் பரிந்துரையில வந்து கட்டாயம் வாங்கலாம். உதாரணத்துக்கு வந்து மருத்துவரை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா மருத்துவர்கிட்ட நோய் குறிகளையும் உடல் குறிகளும் அதுக்கான காரணத்தையும் சொல்லி அவர் பரிந்துரைக்கும் மருந்துகளை ஹோமியோபதி பார்மசியில போய் அவங்க வாங்கிக்கலாம். மற்றபடி சுயமாக மருந்துகளை போய் வாங்கிக் கொள்றது வந்து சில விளைவுகளை ஏற்படுத்தலாம்.
1: அக்யூட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடனடி நோய்களை வராம தடுக்கிறதுக்கு ஹோமியோபதி மருந்தை எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. இந்த மருந்துகளை நாங்க வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுமா?
0: கிடையாது. வாழ்நாள் முழுக்க ஒரு மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தேவை ஹோமியோபதியில கட்டாயம் இல்லை. எந்த தொந்தரவுக்கு பேஷண்ட் வந்தாரோ அவரோட நோய் சக்தியை எழுப்பி விட்டது மூலமாகவும் இல்ல அவரோட தொந்தரவு வந்து இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அதே கிளைமேட்ல போதாண்டுக்கு ஒரு ஆஸ்துமா பேஷண்டா வந்தாரு அப்படின்னா அடுத்த சீசன்ல வரும்போது அவருக்கு அதே கோல்டு கிளைமேட்லயோ இல்ல அந்த டஸ்ட்லயோ இல்ல உணவு முறையிலயோ அவருக்கு ஆஸ்துமா வராம இருந்ததுன்னா அதை நம்ம பார்க்கும்போதே அவர் அந்த என்விரான்மெண்ட்லயும் அவருக்கு அந்த பிரச்சனை வரலன்னா அவர் குணமாகி விட்டார் என்பதை புரிந்து கொண்டு அதோட மருத்துவத்தை நிப்பாட்டிடலாம்.
1: உடனடியாக வரக்கூடிய நோய்கள் நிரந்தரமான நோய்களா? எந்தெந்த நோய்கள் இந்த உடனடி நோய்கள் அப்படிங்கிற வகைகள்ல இருந்து நிரந்தரமான நோய்களாக மாற்றப்படுது?
0: உடனடி நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயிற்றுப்போக்கோ சிம்பிள் ஃபீவர் காமன் ஃபீவரா இருந்துச்சு அப்படின்னா அது எதுவும் பாதிப்புல ஏற்படுத்தாம 2-3 நாள் அது சரியாயிரும். சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உடனடி நோய்கள் வந்து லைஃப் த்ரெட்டனிங் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய உடனடி நோய்கள் கூட இருக்கும். நிமோனியா ட்ரீட் பண்ணாம ப்ராப்பரா விட்டோம்னா அது சுவாச கோளாறு சம்பந்தமான கம்ப்ளைண்ட் கொண்டு விட்டுரும். இப்போ ஹெப்படைட்டிஸ் அதாவது கல்லீரல் சுழற்சி அந்த நோயில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்சி அது ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாம அது சரியான மருந்துகள் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தோம்னா அது கிரானிக் ஹெப்படைட்டிஸாக மாறக்கூடிய கல்லீரல் அழற்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர் அந்த மாதிரி வந்தாலும் அவங்க அதை சரியான மருந்துகள் எடுக்க முடியாமல் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் கிரானிக் கேஸ்ட்ரைட்டிஸாகவும் மாற வாய்ப்பு இருக்கிறது. காயத்துக்கோ அடிபட்டதோ சரிவர நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காம வேறு மருத்துவத்தில் அதை குணப்படுத்த முடியாதுனா அது கிரானிக்காக அந்த ட்ராமா வந்து விளைவிக்கக்கூடிய கிரானிக் டிசீஸாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
1: உடனடி நோய்களுக்கு மருத்துவம் கண்டிப்பாக தேவை, அது நிரந்தரமான நோயாக மாற்றப்படாமல் இருப்பதற்கு அப்படிங்கறத ஹோமியோபதி மருத்துவ அடிப்படையில் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் உடனடி நோய்களுக்கு மருத்துவம் செய்யாமல் போனாலும் அந்த நிலை தரக்கூடிய பின் விளைவுகளுக்கும் ஹோமியோபதி மருத்துவத்தில் தீர்வு இருக்குதா?
0: இருக்கிறது. பொதுவாக நம்மகிட்ட இந்த தொந்தரவுகள்லாம் ஏற்பட்டு ஒரு அக்யூட் டிசீஸ்க்கு வேற மருத்துவம் செஞ்சு அந்த விளைவுகள்னால கிரானிக்காக ஏற்பட்டு ஒரு தொந்தரவுக்கு வந்தாலும் இருந்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் வந்து

0: அந்த அக்யூட் டிசீஸ் எதனால் ஏற்பட்டுச்சு, அதோட காரணத்தை கண்டுபிடிச்சி தற்போது உள்ள க்ரானிக் டிசீஸோட காரணம் எதனால் ஏற்பட்டுச்சு. பொதுவாக ஒரு ஹோமியோபதியில் வந்து டிஃபரன்ஷியேஷனாக இண்டிவிஜுவலைசேஷன் வாங்க, இண்டிவிஜுவலைசேஷன் என்பது தனித்துவம், தனித்துவத்தை வச்சும் அவரோட மனக்குறிகளும் உடல் குறிகளையும் வைத்து கொடுக்கும்போது அக்யூட் டிசீஸ் க்ரானிக் டிசீஸாக மாதிரி அதோட ஏற்பட்ட பின்விளைவுகளையும் ஹோமியோபதியில் மிக சரியாக சரி பண்ண முடியும்.
1: இண்டிவிஜுவலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, எங்களுக்கும் ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராண்டோட நேமில் தான் எங்களுக்கு மருந்துகள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற சமயத்தில் அந்த இண்டிவிஜுவலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு மருத்துவ பயனாளிக்கு எந்த மாதிரி அமைச்சு கொடுக்குறீங்க ஹோமியோபதி மருத்துவத்தில்?
0: ஹோமியோபதி மருத்துவத்தில் அக்யூட் டிசீஸ் தவிர க்ரானிக் டிசீஸ்னு சொல்கிற நாட்பட்ட தொந்தரவுன்னு வரும்போது நோயாளியோட உடல் குறிகளோட சேர்த்து மனக்குறிகளையும் நம்ம எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ நம்மகிட்ட வர்றவரோட மனக்குறிகள்னு எப்படி சொல்ல போகிறோம்னா டெம்பரமெண்ட் சொல்லுவோம், எளிதில் கோவப்படக்கூடியதாக இருப்பார், இல்லை எதையுமே வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பார், இல்லை இன்ட்ரோவெர்ட்டடாக இருப்பார், பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்போவுமே அமைதியாகவும் அதிகமாக பேசாதவாக இருப்பார். இது வந்து அவரோட பேசிக் மனக்குறிகள். இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள மனிதர் நோயின் தாக்கம் ஏற்படும் போது எவ்வாறு மாறுகிறார் என்பதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு ரொம்ப எளிதில் கோவப்படக்கூடியவரும் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருக்கிறவருக்கு வந்து ஒரு தலைவலி வந்து அவர் கட்டாயம் அமைதியாக இருக்க மாட்டார், அந்த இடத்துல இன்னும் அதிகமான கோபமாகவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லையும் இருப்பார். நோய் தன்மை இருக்கும்போது அவரோட மனக்குறிகள் எப்படி இருக்கிறதோ அது வந்து அந்த சரியான மருந்தை தேர்ந்தெடுக்க உதவும். உடற்குறிகளோட சேர்த்து மனக்குறிகளை மட்டும் வச்சு மருந்து கொடுக்கறது இல்லை, உடற்குறிகளை வைத்து மனக்குறிகள் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு கொடுக்குறோம். அதாவது மருந்து வந்து நோயாளிக்கு நோய்க்கு கிடையாது.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவம் உடனடி நோய்கள் பற்றி விளக்கம் அளித்தார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் மணிகண்டன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை எதிர்வரும் வியாழக்கிழமை இரவு 8:30

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல். முதலாவதான பாடலாக கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் ஏ.ஆர். ரகுமானின் இசையில் சங்கர் மகாதேவன் குரலாக ஒலிக்கிறது இந்த பாடல்.
2: இல்லை இல்லை சொல்லு, ஒரு கணம் போதும்

மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் நிறைவாக மஜ்னு திரைப்படத்திற்காக ஹரிஸ் ராகவேந்திராவோட இசை மற்றும் குரலோடு இணைந்து பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது.

மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில் மீண்டும் பாடல்களை இன்று இரவு 9:15 திரையிசையாக கேட்டு மகிழலாம். இன்னும் சில நொடிகளில் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இரவு 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல்.

0: அப்பா, அதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ! இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா, பதறாம, மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை வளம் வந்த மதுரை தென்றலின் இதே நிறைவு பெற்றது. நேரம் 9:29. இனி அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள். நடிப்பு பாபுவாக புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், ஆனந்தியாக ஆர் கே ரேவதி மற்றும் டி என் மங்களம், ராஜாவாக கரந்தை எஸ் சந்திரஜோதி, வசந்தியாக ஆர் நிஷா ஜெனிஃபர், ஆனந்தியின் மாமியாராக சுபத்ரா தேவி, தீவிரவாதிகளாக ஆர் ஜெவஹர், கோவி வீரமணி, திருக்கடையூர் கே சங்கர், போலீஸ் இன்ஸ்பெக்டராக மன்னை ஜெயராமன், டாக்டராக வி மேரி பிரபா. மகனே மகனே நாடகம்.
1: டாக்டர்மா டாக்டர்மா, எனக்கு எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குமா? ஐயோ, அந்த குழந்தை அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேக்குதே, அதுக்கு அதுக்கு பசிக்குமோ? டாக்டர்மா, ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என் குழந்தைய கண்ணில காட்டுங்கம்மா.
2: ஆனந்தி,
1: அதுக்கு ஒரே ஒரு சொட்டு பால் கொடுத்துட்டு போயிருந்தேம்மா. டாக்டர்மா, அம்மா அம்மா, என் குழந்தை என் குழந்தை.
2: என்னது, ஓ குழந்தையா? இங்க பாரு ஆனந்தி, புரிஞ்சுதான் பேசுறியா? இது ஒரு பிசினஸ், இதுல பாசத்துக்கும் கண்ணீருக்கும் இடம் இல்ல, தெரிஞ்சுதா?
1: டாக்டர்மா, என்னதான் இருந்தாலும் அது என் வயித்துல 10 மாசம் ஊறி பிறந்த சிசு வச்சேம்மா.
2: சரி சரி ஆனந்தி, இங்க பார், இதோ இந்த கவர்ல 2 லட்சம் பணமும் உனக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகளும் இருக்கு, எடுத்துட்டு கிளம்ப ரெடியாயிரு.
1: அம்மாமா அம்மா, டாக்டர்மா, நீங்களும் ஒரு பிள்ளைக்கு தாய் தானம்மா, இந்த தாயோட மனசு புரிஞ்சுக்க மாட்டீங்களம்மா. அம்மா, ஒரு தடவை ஒரே ஒரு தடவைம்மா அது முகத்தை பார்க்க அனுமதிங்கம்மா. அம்மா உங்களை கெஞ்சு கேக்குறேம்மா.
2: சரி ஆனந்தி, ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த குழந்தைய தொட்டு தூக்க உன்னை அனுமதிக்கிறேன்.
1: சரிம்மா,
2: ஆனா அந்த நிமிஷத்தோட உனக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள உறவு
1: புரிஞ்சுக்கிட்டேம்மா, புரிஞ்சுக்கிட்டேம்மா.
2: சரி சரி, இந்தா இந்த உன் குழந்தை,
1: கொடுங்கம்மா கொடுங்கம்மா. என் செல்வமே, என் தங்கமே, என் வைரமே, இந்த பாவி வயித்துல பிறந்தாலும் ராஜா மாதிரி இருக்கே ஐயா, ராஜா மாதிரி இருக்கே. தோள்ள தோள்ள பெரிய மச்சம் இருக்கே ஐயா, இந்த மச்சம் அதிர்ஷ்டமா இல்ல இல்ல துரதிர்ஷ்டமா எனக்கு தெரியலையே.
2: ஆனந்தி ஆனந்தி,
3: என்னமாச்சு? ஏன் இப்படி மகனே மகனே நீ அப்படி சத்தம் போட்டீங்க?
1: ஒண்ணு இல்லப்பா,
4: நான் இங்கதாமா இருக்கேன். உங்க மகன் ராஜா அம்மா, இங்க பாருங்க இங்க பாருங்க. அய்யோ, ஏம்மா இப்படி கை காலெல்லாம் நடுங்குது?
1: ஒண்ணு இல்லப்பா.
4: பயந்துட்டீங்களாமா? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களாமா?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீங்க போங்க, நீங்க போய் படுத்துக்கங்க போங்க.
4: அம்மா, நான் ஒரு டாக்டர், உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிமா போவேன்?
3: அம்மா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா?
1: அம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாதுடா வசந்தி. நீ ஏண்டா இப்படி அழுற? பயப்படாதேம்மா, பயப்படாத.

0: நான் ராத்திரில ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பேன் போல இருக்கு. அதுதான், வேற ஒண்ணு இல்லடா, வேற ஒண்ணுமே இல்ல. சரி சரி, நீங்க போய் படுத்துக்கங்க. போங்கடா கண்ணே, போய் படுத்துக்கங்க போங்க.
1: ஆனந்தி
0: அத்தை.
1: ஆமா, என்னமோ மகனே மகனேன்னு பெருசா சத்தம் போட்டியாமே. பிள்ளைங்க சொன்னிச்சுங்க ஏதாச்சும் கெட்ட சொப்பனம் கண்டி. ஆனந்தி
0: அத்தை, எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி அந்த கனவு வந்துகிட்டே இருக்கு. அது ஏன்னு எனக்கே புரியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கத்த, நான் என்ன செய்யறது?
1: ஐயோ, அந்த பாழா போன சொப்பனம் உனக்கு வரவே கூடாது ஆனந்தி.
0: என்னால முடியலையே அத்த, என்னால முடியலையே. ஏத்தே
1: சொல்லுமா,
0: இப்ப அவனுக்கு 20 வயசு இருக்குமா?
1: அட போடி போ, தேவையில்லாத நினப்பு, போய் படு போ. ஆனந்தி, யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாரு. யார் இந்த ராத்திரி நேரத்துல கதவை தட்டுறது?
2: நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேம்மா.
3: ஐயோ அம்மா, போலீஸ்.
2: ஒண்ணும் பயப்படாதீங்க, இந்த பக்கமா ஒருத்த எங்க பிடியில இருந்து தப்பி ஓடி வந்திருக்கான். நீங்க அந்த மாதிரி யாரையாவது பாத்தீங்களா?
0: பாக்கல சார், அந்த மாதிரி நாங்க யாருமே இந்த பக்கம் பாக்கல. இல்ல ரஜா?
4: ஆமா சார், அந்த மாதிரி யாரையுமே இங்க நாங்க பாக்கல.
2: அவன் ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன்.
4: என்ன?
2: அதனால பி கேர்ஃபுல், அப்படி ஏதும் இந்த பக்கமா வந்தான்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன, இந்தாங்க என் செல் நம்பர். உங்க பேரு ஆனந்தி தானே?
0: ஆமா, உங்களுக்கு எப்படி என் பேரு?
2: இது எங்க டிபார்ட்மெண்டின் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். இந்த வீட்டுக்கும் நாங்க தேடி வந்த தீவிரவாதிக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கு மேடம்.
0: என்ன?
2: அதனாலதான் குறிப்பா நாங்க இங்க அவனை தேடி வந்தோம். நாங்க வர்றோம்.
0: ராஜா, என்னடா இப்படி திடீர்னு யாரையோ தேடி வந்தாங்க, தீவிரவாதி நாங்க, கடைசியில அவனுக்கும் நம்ம வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு வேற சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா.
5: அதுதான் எனக்கும் புரியல. அவ யாரு என்னன்னு தெரியலையே, ஒரே குழப்பமால இருக்கு.
0: ஆமாண்டா.
5: சரி சரி, எதுக்கும் நம்ம வீட்டு ஜன்னல் கதவுகளை எல்லாம் நல்லா சாத்தி வச்சுக்கலாம்.
0: ஆமா ஆமா,
5: எந்த நேரத்துல என்ன நடக்குமோ தெரியலையே. வசந்தி, நீ ஓடி போய் நம்ம வீட்டு பின் கதவை நல்லா சாத்திட்டு வாப்பா.
3: சரிண்ணா.
0: வசந்தி, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு சாத்தியில சீக்கிரமா வா, வந்து தொலைடி, சீக்கிரம் வா.
3: அம்மா, அண்ணா, இங்க வாங்களே.
5: என்ன வசந்தி?
0: என்னாச்சு
3: அண்ணா? இங்க பாருண்ணா.
5: என்னம்மா?
3: படியில யாரோ ஒருத்தர் செத்த காயத்தோட விழுந்து கிடக்குறோம்.
5: என்ன என்ன?
3: ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா.
5: யாருன்னு தெரியலையே. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் உயிர் இருக்கான்னு முதல்ல பாக்குறேன்.
0: கொஞ்சம்
5: இருக்கம்மா. வசந்தி இங்க வாப்பா, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு. தோள்பட்டையில குண்டு அடிபட்டு இருக்கு, தலையில வேற காயம் பட்டிருக்கு. இதுக்கு டிரெஸ்ஸிங் பண்ணிடணும். முதல்ல அவன் சட்டையை நான் ரிமூவ் பண்றேன்.
0: டேய், நீ உன் கடமையை செய்ய போறேன்னு சொல்ற, அதே மாதிரி நானும் என் கடமையை செய்ய போறேன்டா.
5: என்னம்மா?
0: ஒரு தேச துரோகி இங்கதான் இருக்கான்னு இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ண போறேன்டா.
5: இங்க வாங்கல. அம்மா அம்மான்னு அவன் வாய் முணுமுணுக்குதுமா. அப்புறம் ஆனந்தி அம்மான்னு வேற அவன் உதறி துடிக்குதுமா.
0: எங்க நவுரே?

0: அதே மச்சம், வலது தோள்பட்டையில அதே பெரிய மச்சம். ஐயா மகனே, என் செல்லமே, கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு திறந்து பாருப்பா.
1: என்னம்மா?
2: அம்மா,
0: டேய்
2: அம்மா,
0: நான் தாண்டா, நான் தாண்டா.
1: என்னம்மா சொல்ற?
0: தங்கமே,
2: என்ன நடக்குது?
0: நீ உயிரை விட்டுற கூடாது மகனே. இங்க பாடுறா, என் முகத்தை பாரு, என் முகத்தை பாரு. என்னையே அப்படி பாக்குறதுடா, நீங்க ரெண்டு பேரும் மாதிரி உங்க அம்மா கெட்டவ இல்லப்பா, கெட்டவ இல்ல. எந்த தப்பான வழியிலையும் அவ போகலப்பா. ராசா, வசந்தி, நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ உங்களை காப்பாத்துறதுக்கு வாடகத்தாயா போய் ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு வந்த மகராசிடா இவ, மகராசி. இவளை குத்தம் குறை சொல்லாதீங்கடா, பெரிய பாவம், குத்தம் குறை சொல்லாதீங்க. இவன் அந்த பையன்தான், எப்படியோ இடத்தை கண்டுபிடிச்சு இங்க வந்து சேர்ந்துட்டான். ஆனந்தி, எங்கம்மா போற? நில்லு ஆனந்தி, நில்லு. யாருக்கடி போன் பண்ற? வேண்டாம், சொன்னா கேளு ஆனந்தி, வேண்டாம். ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஆனந்தி பேசுறேன். ஆமா சார், நீங்க தேடி வந்த தீவிரவாதி எங்க வீட்டுலதான் இருக்கா, உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. சரிங்க சார், நீங்க வர்ற வரைக்கும் நாங்க வீட்டை விட்டு யாரும் வெளியில போக மாட்டோம். உடனே வாங்க.

0: வரதி மேடம், எங்க அவன், எங்க இருக்கான், எங்க இருக்கான் அந்த தீவிரவாதி?
1: அதோ அந்த ரூம்ல இருக்கா இன்ஸ்பெக்டர்.
0: பாபு, டேய் பாபு, இங்க பாருறா, நான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன். ஏய் கண்ணை தாங்க பாருறா. டேய் எங்கடா பாம்பு வச்சிருக்கீங்க சொல்லுடா, அதெல்லாம் எப்பப்ப வெடிக்க போகுதுன்னு சொல்லி சொல்லடா. பாபு பாபு, டாக்டர் சார், இவனுக்கு என்னாச்சு?
2: இன்ஸ்பெக்டர், அவன் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை திறந்து பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், நிறைய அடிபட்டு இருக்கு.
0: இவங்க வச்சிட்டு வந்த பாம்பெல்லாம் வெடிச்சதுக்கு பின்னாலே இவனுக்கு நினைவு வந்து என்ன டாக்டர் பிரயோஜனம்?
1: இன்ஸ்பெக்டர், என்ன சொன்னீங்க, இவன் பேரு பாபுவா? இன்ஸ்பெக்டர், இவன்
0: எஸ் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க வாடகைக்கு பெத்து கொடுத்துட்டு வந்த பையன் இவனேதான். இவன் ஒரு தீவிரவாத கும்பல் கடத்திட்டு போயிட்டாங்க, அங்க அவனை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு பயங்கரமான தீவிரவாதியா மாத்திருக்காங்க. ஒரு பெரிய சதி திட்டத்தோட இங்க அவனை அனுப்பி வச்சிருக்காங்க.
1: ஐயா, இந்த மண்ணை கையெடுத்து கும்பிடுறவன்தான், ஏ ரத்தத்துல ஊறி கிடந்த அவன் சத்தியமா ஒரு தீவிரவாதியா இருக்க மாட்டான், அவன் தீவிரவாதியா இருக்கவே மாட்டான்.
0: யூ ஆர் கரெக்ட் ஆனந்தி, யூ ஆர் கரெக்ட். இதுதான் இந்த மண்ணோட மகிமை. அவன் ஒரு தீவிரவாதியா வந்தாலும் நம்ம தாய்நாட்டு மண்ணை மிதிச்ச உடனே

0: அவனோட மனசு எப்படி மாறி போச்சு தெரியுமா?
1: டேய் பாபு, நானும் இங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ எங்கேயும் போயிட்டு போயிட்டு வர்றியே, அப்படி எங்கடா போயிட்டு வர? உன் செய்கையெல்லாம் கொஞ்சம் விசித்திரமா தான் பாருக்கு.
2: டேய், நானே ஒரு விசித்திரமான பிறவிதாண்டா.
1: என்னது?
2: உனக்கு தெரியுமா, நான் ஒரு வாடகத்தாயோட மகன்.
1: டேய் என்னடா சொல்ற, வாடகத்தாயோட மகனா?
2: ஆமாண்டா, நான் சின்ன பையனா இருந்தப்ப ஒரு நாள் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் நான் செஞ்ச குறும்புத்தனத்தால மனசு உடைஞ்சு பேசிட்டு இருந்ததை கேட்டேன்டா. அவன் நமக்கு பிறந்திருந்தா இப்படி எல்லாம் செய்வானா? அவன் ஒரு வாடகத்தாய்க்கு பிறந்ததுனால தானே இப்படி எல்லாம் செய்யறான்னு சொன்னப்போ அப்படியே என் மனசெல்லாம் பதறி போச்சுடா. அப்படின்னா நான் ஒரு வாடகத்தாயோட மகனா? என்ன அப்படி பெத்து கொடுத்த தாய் யாரு?
1: அப்போ நீ உன்னை பெத்தவங்களை பார்க்கவே இல்லையா?
2: இல்ல, இது வரைக்கும் இல்ல. இதனால மனசு வெறுத்து போய் வீட்டை விட்டு போன போதுதான் இந்த கும்பலை என்னை கடத்திட்டு போய் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. இப்ப இங்க வந்த உடனே என்ன 10 மாசம் வயிற்றுல சுமந்த அந்த தாயை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சுடா.
1: அதனால
2: அந்த பிரசவம் பார்த்த டாக்டரை தேடி கண்டுபிடிச்சு என் தாயை பத்தின விவரத்தை கேட்டேன். ஆனா அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க.
1: அப்புறம்
2: என்ன, துப்பாக்கியை காட்டி மிரட்டின உடனே எங்க அம்மாவோட அட்ரஸ கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த இடத்த என் தாய் குடியிருக்கிற அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன்டா.
1: அப்படியா? அப்ப உங்க அம்மாவை பார்த்துட்டியா?
2: இல்லடா, ஆனா நாளைக்கு கண்டிப்பா அவங்கள போய் பார்த்துருவேன், நிச்சயமா பார்த்துருவேன்.
1: ஏய் பாபு, நம்ம கேப்டன் ரொம்ப மோசமானவன்டா, கொஞ்சம் கூட தயவு தாட்சணமே இல்லாம போட்டு தள்ளிடுவான். ஜாக்கிரத. சரி சரி, கேப்டன் டெபுட்டி வராங்க, எழுந்துச்சு நில்லு. இன்னைக்கு என்ன உத்தரவோ தெரியலையே.

0: ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம திட்டமிட்டபடி இந்த நாட்டுக்குள்ள வந்தாச்சு. இங்க ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது. அவங்க அவங்க வேலையை கச்சிதான் முடிச்சுட்டு சீக்கிரமா ரூமுக்கு திரும்பி வந்துடணும். இந்தாங்க, ஆளுக்கு ஒரு பிளான் வச்சுக்கோங்க, பாம்பில் டைம் செட் பண்ணிக்கோங்க. சரியா ராத்திரி 10 மணிக்கு எல்லா இடத்துலையும் ஒரே சமயத்தில் வெடிக்கணும். அங்கேயே நமக்கு ஆளுங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. டேய் பாபு, டேய் தேக்கோ, நான் இங்க வந்ததுலேருந்து பார்க்கறேன் ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க. சீக்கிரமா வயர்லெஸ் ஆன் பண்ணி மெசேஜ் கொடு. கம் ஆன் குயிக்.
1: எஸ் கேப்டன். ஹலோ ஹலோ 07 ஹலோ 07 ஹலோ ஹலோ.
2: கிடைக்கலையா? இந்த செல்போன், இது இங்க இருக்கிற நம்ம தோஸ்தோட போன். இந்த நம்பரை போட்டு சீக்கிரம் போடுறா. டேய், நமக்கு உழவு சொல்றவனுங்க தப்பிக்கிறதுக்கு இப்படியும் கால் ஆஃப் டியூன் வச்சிருப்பானுங்க. நீ என்ன அதை போய் இவ்வளவு ஆசையா கேட்கிற? டேய் என்னடா ஏண்டா அடற?
1: என்னால ஒண்ணுமே செய்ய முடியல கேப்டன். தாய் மண்ணுக்கு துரோகம் செய்ய எனக்கு மனசு வரல கேப்டன். என்னால முடியல. என்னை இந்த செய்தி திட்டத்துக்கு கூப்பிடாதீங்க. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன்.
0: உனக்கு மட்டும் என்னடா வந்துச்சு? ஏண்டா வரமாட்டேங்கிற? இவ சொன்னா கேட்க மாட்டான்டா. இவட நல்லா அடிச்சு உதச்சு ரூம்ல போட்டிட்டு வாங்க. அப்புறம் வந்து கவனிச்சு அடிக்கடா அவன.

0: அம்மா அம்மா,
1: என் உயிர் போறதுக்குள்ள எப்படியோ ஒரு தடவை உங்களை பார்க்க ஆசைப்படுறேன். பாவீங்க, பிளான் படி கொண்டு வச்சிருப்பாங்களே, என் நாட்டை காப்பாற்றி ஆகணுமே, என் நாட்டு மக்களை காப்பாற்றி ஆகணுமே. நான் என்ன செய்வேன்? ஆட செல்போன் இங்கே தான் இருக்கு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஹலோ ஹலோ, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனா? சார் சார், தீவிரவாதிங்க எல்லா இடத்துலையும் கொண்டு வைக்க போயிருக்காங்க. ஆமா, நானும் அவங்கள ஒருத்தன் தான். என் பேர் பாபு. எனக்கு எனக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல, அதனால என்ன அடிச்சு உதச்சு ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. ஆமா சார், என்னை எப்படியாவது காப்பாத்தினா.
2: எங்களை காட்டி கொடுத்துட்டு உன் மக்கள் காப்பாத்த போறேன். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? வெரி குட். அவங்க இங்க வர்றதுக்குள்ள நீ ஒரு தியாகியா போய்
1: சேர்ந்துரு. வேண்டாம்,
2: நீ ஓடக்கூடாதுரா.
1: வேண்டாம்,
2: நீ ஓடக்கூடாது.
1: கேட்டன், வேண்டாம், சொன்ன கேளுங்க.

0: ഒഴിഞ്ചാങ്ക് ஒழிஞ்சாங்க எல்லாரும். அவங்க மிஷின் கன்னை எடுக்கிறதுக்கு முன்னால நான் முந்திக்கிட்டேன். மறைச்சு வச்சிருந்த என் கண்ணால அவங்க எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டேன். இப்ப எங்க அம்மா பார்க்கணும். எங்க அம்மா பார்க்கணும். போலீஸ் போலீஸ்ல தோர்த்தது. சாகிறதுக்கு முன்னால எங்க அம்மா பார்க்கணும். எங்க அம்மாவை பார்க்கணும். வீடு எங்க அம்மா வீடு எங்க அம்மா வீடு. முடியல, ஓட முடியல. தலை சுத்துது. அம்மா அம்மா.
1: இதாமா நடந்தது? இதுதான் அவனை பத்தின டீடைல்ஸ்.
2: அப்படின்னா ஏ மக தீவிரவாதி இல்லை? ஏ மக தீவிரவாதி இல்லை? இன்ஸ்பெக்டர், இப்பதான் என் மனசு புரிந்து போயிருக்கு. ஆமா இன்ஸ்பெக்டர், இந்த வாடகை தாயோடைய வயிற்றுல இருந்து தொப்புள கொடியதான் அறுத்து எடுத்துட்டு போனாங்க தவிர ரத்த பாசத்தை அவங்களால அறுக்க முடியல, அறுக்க முடியாது. ஏன்னா அவ ஏறத்தை இன்ஸ்பெக்டர், என் நாட்டுக்கு எதிராக அவ எப்பவுமே சதி செய்ய மாட்டான். அந்த பாவிங்க எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்களோ தெரியலையே. என்ன பண்றது பாபு? பாபு ஐயா, கண்ணை முடிச்சு பாருப்பா, கண்ணை முடிச்சு கொஞ்சம் பாருப்பா. அவங்க எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு கண்ணு.
3: இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், பாபு கண்ணை முழிச்சிட்டான்.
2: பாபு
3: மயக்கம் தெளிஞ்சிருச்சு.
2: பாபு
3: வாங்க, சீக்கிரமா வாங்க சார்.

0: பாபு இங்க பாருப்பா, இங்க பாரு. நான் இன்ஸ்பெக்டர். அவங்க எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்க சொல்லுப்பா. இந்த நேரத்துல குண்டு வெடிக்கும் அப்படின்னு சொல்லிடு.
1: சொல்லுப்பா சொல்லு.
2: இந்தாங்க இன்ஸ்பெக்டர் அந்த பிளான். இதுல அந்த இடமெல்லாம் மார்க் பண்ணியிருக்கு. ஏரோட்ரோம், ரயில்வே ஸ்டேஷன், கடைவீதி, எல்லா இடத்துலையும் கழிவறையில தான் குறிப்பா வச்சிருப்பாங்க.
0: ஓகே, அதெல்லாம் கரெக்டா எத்தனை மணிக்கு வெடிக்கும் அப்படின்னு சொல்லிடுப்பா. எத்தனை மணிக்கு?
2: சரியா சரியா ராத்திரி 10 மணிக்கு வெடிச்சிடும் சார். சீக்கிரம் சீக்கிரம் போய் எடுத்துடுங்க.
0: சீக்கிரம் வாங்க. ஹலோ ஹலோ கண்ட்ரோல் ரூம்.
1: பாபு பாபு இங்க பாருடா, நான் தான் உன் அம்மா. எங்க ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்னவோ வாயால அம்மான்னு சொல்லுப்பா, சொல்லுடா பாபு. பாபு ஏண்டா ஏன் என்ன அப்படி பாக்குற?
2: அம்மா
1: சொல்லு பாபு. இதப்பா ஏண்டா இந்த பாலை கொஞ்சம் குடிப்பா, கொஞ்சோண்டு குடி பாபு. பாபு நீ பிறந்த போது ஒரு சொட்டு தாய்ப்பால உனக்கு கொடுக்க முடியல, உனக்கு பால் கொடுக்கவும் முடியல, உனக்கு தாளாட்டவும் முடியாம போச்சுடா பாபு.
2: அம்மா அப்ப நீங்க தாளாட்டு பாடவல்ல, ஆனா இப்ப கடைசியா உப்பாரி போட வந்து.
1: பாபு ஏண்டா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொண்டுகிட்டு இருக்க? அப்படி எல்லாம் சொல்லாதேப்பா, அப்படி எல்லாம் சொல்லாதே. பாபு பாபு இங்க பாருப்பா, உன் அண்ணன் நிக்கிறா, உன் அக்கா நிக்கிறா, பாருடா பாரு.
2: அண்ணா
0: பாபு
2: அண்ணா
0: தம்பி,
2: நான் யாரும் இல்லாத அனாதையா செத்துடுவேன்னு
1: பாபு.
2: அண்ணா அண்ணா அண்ணா இப்போ அண்ணா அக்கா எனக்கு எல்லாரும் கிடைச்சிட்டாங்க.
1: நான்
2: நிம்மதியா செத்துடுவேன்
0: பாபு. ஹலோ ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். போனை பாபு கிட்ட கொடுங்க. பாபு எங்களோட ஆபரேஷன் சக்சஸ்.
2: அப்படியா?
0: நீ கொடுத்த பிளான் படி எல்லா இடத்திலும் இருந்த குண்டுகளை எடுத்து செயலிழக்க செஞ்சிட்டோம். இதனால சாக இருந்த பல நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாத்திட்டோம்.
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார்.
0: ஹலோ ஹலோ, என்ன பதிலையே காணும்?
2: ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த்.
0: ஹலோ ஹலோ
2: ஜெய்.

இதுவரை திருச்சிராப்பள்ளி வானொலியின் படைப்பான மகனே மகனே நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள். நடிப்பு புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், மன்னை ஜெயராமன், கரந்த எஸ் சந்திரஜோதி, கோவி வீரமணி, ஆர் ஜவஹர், திருக்கடையூர் கே சங்கர், சுபத்ரா தேவி, டி என் மங்களம், ஆர் கே ரேவதி, பி மேரி பிரபா, ஆர் நிஷா ஜெனிஃபர் ஆகியோர். அமைப்பில் உதவி சுஜாதா முரளி. அமைப்பு சிவ முருகையன், எஸ் ஜான்சன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் இரவு 10 மணி. இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள்.

நம்பிக்கைக்கான ஒரு பாடல் நம்ம கேட்டு வந்தோம். அந்த நம்பிக்கையோடு இணைந்து இனி வரும் பாடல்கள் வாணி ஜெயராம் அம்மா அவர்கள் குரலில் அமைந்த பாடல்களை தொடர்ந்து நம்ம கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம். பாடல்களை தர காத்திருக்கும் நான் விக்னேஷ் அர்ஜுனன். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 1975 ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் அன்பே ஆறுயிரே. வாளியின் வாலிபம் நிறைந்த இந்த வரிகளுக்கு இசையமைத்திருக்கிறார் MS விஸ்வநாதன். இதோ வாணி ஜெயராம் அம்மாவின் குரலில் அமைந்த இந்த பாட்டு காற்றை அலங்கரிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மெல்லிசை குரல் ராணி பாடகி வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 1974 ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய திரைப்படம் தீர்க்க சுமங்கலி. MS விஸ்வநாதனோட இசையில கண்ணதாசன் எழுதிய காதல் கோர்வையாக வருகிறது இந்த பாடல். இதோ வாணி ஜெயராம் அம்மாவோட குரல்ல மீண்டும் ஓர் மல்லிகை பூக்கிறது.

தொடர்ந்து நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் வாணிஜெயராம் அவர்கள் அமைந்த தேன்குரலான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 1974 எஸ்பி முத்துராமன் இயக்கி திரையின் முன் தோன்றிய படம் எங்கம்மா சபதம். கண்ணதாசனின் கவிதை வரிகளுக்கு விஜயபாஸ்கர் இசையமைத்திருக்கிறார். இந்த பாடலுக்கான குரல்கள் வாணிஜெயராம், எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நேரம் கடந்து கொண்டே போகிறது நேயர்களே. இரவு 10:17 12 துளிகள் ஆகுது. இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் ஒற்றை குரலோடு இணைந்த வாணிஜெயராம் அவர்களோட குரல்களில் பல திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 1975 பி. மாதவன் இயக்கிய திரைக்கோர்வை கஸ்தூரி விஜயம். இந்த பாடலுக்கான இசை வி. குமார், பாடல் வரிகள் கண்ணதாசன். ஒற்றை குரலாக ஒழிக்கிறது வாணிஜெயராம் அம்மாவின் குரல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிலவோடு வீசும் இசை காற்றாக நட்சத்திர கீதங்கள். 1975 வருடத்தில் கே சங்கர் இயக்கிய வெற்றி திரைப்படம் பல்லாண்டு வாழ்க. புலமைப்பித்தனோட வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசை கோர்க்க எம்ஜி ராமச்சந்திரன் லதா ஆகியோரோட நடிப்பில் இப்பாடலுக்கான குரலாக அமைகிறது வாணிஜெயராம் அம்மாவுடன் கே ஜே ஏசுதாஸ் அவர்களின் குரலும்.

நம் நினைவில் நீங்காத கருப்பு வெள்ளை திரைப்பட பாடல்களாக நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைய நிகழ்ச்சியின் குரல் பாடகி வாணி ஜெயராம் அவர்கள். 1976 மதுரை திருமாறன் இயக்கிய குடும்பப்படம் அக்கா. கண்ணதாசனின் எழுத்தாக வரும் இந்த பாடலுக்கான இசை MS விஸ்வநாதன். வாணி ஜெயராம் அம்மா அவர்களின் தனிக்குரலாக வருகிறது இந்த இரவுக்கான இனிமை கானம்.

நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வாணி ஜெயராம் அவர்களின் குரலாக அமைந்த திரைப்பாடல்கள். ஜி கே வெங்கடேஷ் இசையமைப்பில் பாடல் கண்ணதாசன், வாணி ஜெயராம் குரலோடு இணைகிறது எஸ் பி பாலசுப்ரமணியமோட குரல். கோவை மணிசேகரன் அவர்களோட இயக்கத்தில் 1975 ஆண்டு வெளியான தென்னன் கீற்று என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

ரசிக்கும் இனிய பாடல்களாக நட்சத்திர கீதங்கள். 1975 ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கிய திரைக்கதம்பம் மயங்குகிறாள் ஒரு மாது. இந்த பாடலுக்கான எழுத்துகள் கண்ணதாசன், இசை விஜயபாஸ்கர். ஒற்றை குரலாக வாணிஜெயராமம்மா பாடிய பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நட்சத்திர கீதங்கள்.

நேரம் இரவு 10:33:48 துளிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் ரெட்ரோ பாடல்களை ரசிக்கும் விதமாக நட்சத்திர கீதங்கள். தொடர்ந்து நாம் பாடகி வாணிஜெயராம் அவர்கள் திரைப்படங்களில் பாடிய பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். 1975 வி ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான திரை வடிவம் வைர நெஞ்சம், எம் எஸ் விஸ்வநாதன், கண்ணதாசன், வாணிஜெயராம் ஆகிய கூட்டணியில் வருகிறது இதோ பாடல்.

தொடர்ந்து ஒழிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல். 1976 வருடம், வளம்புரி சோமநாதன் இயக்கிய திரைப்படம் லலிதா. ஷாட் பஹி பந்தா என்ற பெங்காலி படத்தின் மறு வடிவம்தான் இந்த திரைப்படம். கண்ணதாசன் வரிகள் எழுத எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கிறார் இந்த பாடலுக்கு. நமக்காக ஒழிக்க காத்திருக்கிறது வாணி ஜெயராம் அம்மா. வாணி ஜெயராம் அம்மாவின் குரல் மீண்டும் மீண்டுமாக.

நேரம் இரவு 10:42:15 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் கிளாசிக்கல் பாடல்களாக தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர கீதங்கள். 1976 கே பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படம் மன்மத லீலை. இதில் கமலஹாசன், ஆலம், ஹேமா சௌத்ரி, ஜெயபிரதா ஆகியோர் நடித்திருந்தனர். கலாகேந்திரா மூவிஸின் தயாரிப்பில் வெளியானது இந்த படம். கண்ணதாசனின் வரிகள், பாடலுக்கான இசை எம் எஸ் விஸ்வநாதன். இன்றைய குரல் நாயகி வாணி ஜெயராம் அம்மாவின் குரலில் அமைந்த ஓர் நாதமான பாட்டு.

தொடர்ந்து இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் பாடகர் வாணிஜெயராம் அவர்கள் பாடிய திரைப்பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 1976 எஸ் பி முத்துராமனோட இயக்கத்தில், எஸ் பாஸ்கரன் அவர்களோட தயாரிப்பில், ஆர் முத்துராமன், சந்திரகலா, ஸ்ரீவித்யா ஆகியோரோட நடிப்பில் வெளியான திரைப்படம் காலங்களில் அவள் வசந்தம். கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகள் தர இவற்றை இசையாக கோர்த்திருக்கிறார் விஜயபாஸ்கர். தனித்து ஒழிக்கும் குரலாக இதோ வாணிஜெயராம் அவர்களின் குரல். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இரவை ரசிக்கும் பாடல்களாக வாணிஜெயராம் அவர்கள் பாடிய பாடல்களின் திரை தெரிவாக நட்சத்திர கீதங்கள். 1777 வெளியான திரைப்படம் ஆடுபுலி ஆட்டம். இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் இயக்கியிருக்கிறார். விஜயபாஸ்கரோட இசையில கண்ணதாசனோட எழுத்துக்களுக்கு வாணிஜெயராம் அவர்களின் தனிக்குரலாக வருகிறது இந்த பாடல்.

நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக 1978 வெளியான திரைப்படம் முள்ளும் மலரும். இந்த திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையில் வாணி ஜெயராம் அம்மா பாடிய பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக வருகிறது.

பாடகி வாணி ஜெயராம் அவர்களை அவர்களின் குரலை பிரதானப்படுத்திய திரைப்பாடல்களாக வளம் வந்தது இன்றைய நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது நேயர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளும் அதற்கான நேரமும் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:45 மங்கள இசையுடன் தொடங்கும் நமது நிகழ்ச்சியில் நாளொரு குரல் 354, 6 மணிக்கு இடைவேளைகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க இணக்கமே இனிய இல்லறம். வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் விதை உறக்கமும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து திண்டுக்கல் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் பிரபாகரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி. 7:10 மதுரத்தன்றல் திரைசை. 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல். 7:25 நலமாய் வாழ சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தன்றல் திரைசை. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நாளை காலை 8:30 கோயமுத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் கே ஜி பக்தவக்ஷலம் அவர்களுடன் நேர்முகம், படைப்பு கோயமுத்தூர் வானொலி நிலையம். 8:45 மதுரத்தன்றல். காலை 9:00 அரங்கிசை, இதில் ஜி கே ரகுநாதன் அவர்களோட ஜி கே ரகுராமன் அவர்களோட நாதஸ்வர இசை, வத்தட்டூர் வி மணிகண்டன் அவர்களோட தமிழ் இசை கேட்கலாம். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 இலக்கியம் பேசுவோம் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் நேர்முகம். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை. எம் எஸ் கோபாலகிருஷ்ணன், எம் நர்மதா ஆகியோரின் இணை வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள். 1:55 பாரதியார் பாட்டு. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரத்தன்றல். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சியில் ஹிந்தி பாடம் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 எமது பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும் நேரம். அதனைத் தொடர்ந்து மாலை 5:27 குரலமுதம் 354 நிகழ்ச்சிகள் தொடங்கும். 5:30 மதுரத்தன்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒருபட பாடல்கள் தர்மத்தின் தலைவன் திரைப்படம். 6:30 மாநில செய்திகள். 6:40 தேசபக்தி பாடல்கள். 7:00 இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் கேட்கலாம். 8:00 தமிழில் செய்திகள். 8:10 சுதந்திர தினத்திற்கான ஆளுநரின் உரைகள் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். 9:30 மாண்புமிகு நமது பாரத குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டதற்கான நிகழ்வின் தொகுப்பு. 10:00 அரங்கிசை, டி எஸ் சங்கர்ராமன் அவர்களோட வயலின், டி எஸ் சங்கரன் அவர்களோட புல்லாங்குழல் இசை, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்களோட வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்களோட மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்களோட கட்டம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல். 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவடையும். அதனைத் தொடர்ந்து அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பும் தொடங்கும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: This is Akashvani, the news read by Reshma Tiwari.

இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். இனிய இரவாகட்டும் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.